0: நேரமணி 8 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங். இந்த நேரத்தில் போவமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் 2 ஊர்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். தொண்டை மானாறு, இது இலங்கையிலிருந்து இருக்கின்ற ஒரு ஊர். அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து
1: மடத்துக்குளம் என்ற ஊரையும் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். இந்த 2 ஊர்களின் பெயர்களில் இடம்பெறும் எழுத்துக்களை வைத்து சொற்கள் உருவாக்க வேண்டும். எங்களுடன் நேரமணிந்திருக்கிறார், இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம். இருவருக்கும் நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றோம்.
1: சரி, என்ன சொற்கள் வந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க?
2: குடம்,
0: குடம்,
2: மாடம், மாடம், மகுடம்,
0: மகுடம்,
2: மாடம், மகுடம்,
0: மாடம், மகுடம். சரி, நன்றி நன்றி தேவகுமார்.
2: நன்றி.
0: அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம்.
1: எழுந்திருக்கும் அடுத்த நேர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் எஸ் கே சிங்கம்.
1: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கோம். நீங்கள் சுகம்தானே?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் எஸ் கே சிங்கம். சரி சொல்லுங்க, நீங்க என்னென்ன சொற்களோட வந்திருக்கீங்க?
3: மத்து, தூணா, மத்து, மத்து,
0: மத்து,
3: குத்து, குடம்.
0: சரி, 3 சொற்கள். நன்றி நன்றி எஸ் கே சிங்கம்.
3: நன்றி
0: நன்றி. நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம். இலங்கையிலிருந்து தொண்டை மானாறு, அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து மடத்துக்குளம். இந்த 2 ஊர்களின் எழுத்துக்களை நீங்கள் சேர்த்துத்தான் சொற்களை உருவாக்க வேண்டும். என்ன சாரதானே?
1: உதாரணத்துக்கு நாங்களும் சொற்கள் தந்திருந்தோம். மண், மாடம், குடை ஆகிய சொற்கள் வந்து 2 ஊர்களின் பெயர்களில் வெறும் எழுத்துக்களை வைத்து உருவாக்கப்பட்ட சொற்கள். அந்த மாதிரியான சொற்கள் நீங்களும் உருவாக்கி உங்களுடன் இணைந்து கொள்ளலாம்.
0: இணைந்து உங்களுக்கும் அந்த மாதிரி சொற்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க என்றா எங்களை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7 East FM.

0: இலங்கையிலிருந்து நாங்கள் இன்று நாள் தொண்டை மாநாடு, அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து மடத்துக்குளம் என்கின்ற ஒரு ஊரையும் கொண்டு வந்திருந்தோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து, அப்படி எழுத்துக்களை சேர்த்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் பூவமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது.
1: ஆமா, ஏற்கனவே நாங்கள் மண், மாடம், குடை ஆகிய சொற்கள் வந்து பகிர்ந்திருந்தோம். நேர்களும் இணைந்து கொண்டு சில சொற்கள் எங்களுடன் பகிர்ந்திருந்தார்கள். உதாரணத்துக்கு மகுடம், குடம், மத்து ஆகிய சொற்கள் வந்து அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். இது தவிர்த்து நாங்கள் தொத்து என்ற சொல் கூட இதுல இருந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த சொற்கள் தான் இதிலிருந்து நாங்கள் இன்றைய நாள் உங்களுக்காக தந்து கொண்டிருந்த சொற்களாக இருந்தது. இன்றைய நாள் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி.

0: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் பதில் நடவடிக்கைகளை எடுக்க கனடா தயாராகவே உள்ளது என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். எனினும் அதற்கு முன்னதாக பிறந்துபெட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை கனடா மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியினை கவிழ்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களை நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு பேரம் பேசிய வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அவருக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தினமும் காலையும் மாலையும் போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி கையெழுத்திட உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி போலீசார் தம்மை துன்புறுத்தக்கூடாதென மனு தாக்கல் செய்திருந்தார். முன்ஜாமீன் வழங்கியும் சரணடைய தவறியதை சுட்டிக்காட்டி அம்மனுவை நீதிமன்றம் நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது.
0: இலங்கையில் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தை பற்றியும் கைதிகளின் உரிமைகளை பற்றியும் பேசுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய சாடியுள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக சிறை கைதிகள் கொல்லப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 17 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: எத்திசையும் எங்களிசை.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் முதலாம் இரண்டாம் திகதிகளில் இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன் வணிகச் சாவடிகள் உணவுச் சாவடிகள் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் முதலாம் திகதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும் ஆகஸ்ட் இரண்டாம் திகதி அரவிந்தனின் மெகா டியூனஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா சிவானி சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதான ஜோதி விழா 2026 416-321-6104
2: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்பனித நீராட்ட விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905-554-5890
4: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம் 3025 கெனடி வீதி ஸ்காபரோ 416-291-8500
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
5: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: சஹானா, பாட்டு முடிஞ்சது, நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.
1: அதுக்கான நேரம் தான். அதுக்கு முக்கியமாக ரெண்டு விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திக்கொள்ளலாம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு இந்த மாதிரி காலநிலை இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போதைய வெப்பநிலை வந்து 22 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. நள்ளிரவில் 18 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸாகவும் உடலை 32 டிகிரி செல்சியஸாகவும் இருக்க போகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் இருக்க போகிறது. சனி ஞாயிறு 2 நாட்களுமே மழை பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது.
0: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% அதிகரிக்கப் போகிறது அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமில்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நினைத்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானாலிங்கநாதர்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 4164 8074.
7: உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
8: என்ன யோசின?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
12: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
13: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
14: FM 102.7 East FM.

0: FM 102.77 East FM.
1: Listen up, everybody.

0: பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமது தம்சேன்,
2: 1.5% உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கிணடி வீதி, ஸ்காபரோ. 416-291-8500.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: திசையெங்கும் கேட்கும் இசை East FM. EastFM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
4: அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Thanabalasingham, 416-298-2777. MortgageSolutions.ca.
7: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450 தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450
4: பிரிமல் டொயோட்டா டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough 416-720-7439
0: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம். July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம். July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம். 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா. 26 ஞாயிறு காலை தீர்த்தம். 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம். 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் 635 மிடில்ஃபீல்ட் ரோட் ஸ்காப்ரோ 416-321-6104.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர். 1970 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 6 ஸ்காப்ரோ. 4372632394 4162899993
7: இப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: செலசி .ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ, 416-841-5301, 416-841-5301.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
4: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
5: FM 102.7
4: ஈஸ்ட் FM.ca.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026 ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், ஆகஸ்ட் 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்ச் ப்ரூக் கோட், யூனிட் 10, பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479899943.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், Yellow Buildingல், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. Some condition apply.
5: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால், 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா, 416-939-2224, 416-939-2224, ஜான், 647-721-4057, 647-721-4057.
6: Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகலவிதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
0: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில் இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1 தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2 தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026 416-321-6104.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
8: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின், டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல், காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி, ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 6472682710
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜே ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala. No problem. Pradhana Vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad Credit Consult Proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal Loan Processing Nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908 8 5 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6.
9: Weekend East FM 102.7. It's cool.

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

உங்களோடு நாம் இணைந்திருக்கிற இந்த இனிமையான காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இது ஈஸ்ட் எஃப்எம்மின் காலை ஒலிபரப்பு. காலை வணக்கம்.

யாதும் ஊரே யாவரும் கேளிர், இது எங்கள் முன்னோர்கள் வாக்கு. இந்த உலகில் பிறந்த எல்லோரையும் நேசிப்போம், இந்த உலகில் எல்லோரையும் அன்பு செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்

நாம் இருக்கிற இடத்திலே இன்பம் கொண்டாடுகிற போது எம்மை சுற்றி எமது உற்றமும் சுற்றமும் நட்பும் ஊரும் சூழ்ந்திருந்து மகிழ்ச்சி பொங்க நாம் உரையாடுகிற போது அந்த பொழுதே மிக மகத்தானது, இறை அருளுக்கு சமமானது. அவ்வாறு எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இறைவன் அருள் புரியட்டும். எல்லாம் வல்ல இயற்கை அருள் தரட்டும். இனிய காலை பொழுது உங்கள் எல்லோருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

0: 60 Shepherd Avenue East, Scarborough, 416-720-7439.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடுகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில். மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 வெர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, வெர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 437-213-3332.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, மிஸ்ஸேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Subconditions may apply.

0: ஹாப்பி.
1: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
0: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங் உள்ளே, 416-291-3232.
3: நேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
0: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப இங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது,
4: கவலையே விடுங்கோ. மெனு ஆன்லைன்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.

0: செல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224,
1: மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388. 416-649-6388.
2: எப்பவுமே கொஞ்சம்

0: வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத, ஸ்ரீ சாம்பசிவ பெருமாள் தேவஸ்தானம், பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் 2020.

0: 0698 9969 3.
1: வாவ், அது புடி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் உப்புல பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
2: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம்.

கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் 1,00,000 டாலர்கள் கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் டாலர்கள் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-7

நேரம் காலை 9:02, டொரண்டோ 19°C, 22°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை ஜூலை மாதம் 25ஆம் தேதியின் காலை காற்றலையூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9 வரை இஸ்டெஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். 24 மணித்தி அளமும் இணைந்திருக்க இஸ்டெஃப்எம்.சி. இது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ் என்ற பக்கம், யூடியூபில் காணொலிகளாக இஸ்டெஃப்எம் 102.7, தொடர்புகளுக்கு 4168241212, மின்னஞ்சல் இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com. சனிக்கிழமை ஜூலை மாதம் 25ஆம் தேதி இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 27°C இருக்கப் போகின்றது. ஓரளவு முகில் கூட்டம் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய காத்திருக்கிறது. நாளைய நாளை பொறுத்தவரையிலும் 27°C மலையுடன் கூடிய ஒரு நாளாக நாளைய நாள் இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. காலை சூரிய உதயம் 5:59 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 8:48 இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த நாள் ஜூலை 25 எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் இஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: சனிக்கிழமை ஜூலை மாதம் 25 தேதியின் காலை காட்டலையூடாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து 11 மணி வரை செய்திகள், புதினங்கள், பாடல்கள், அது மட்டுமல்லாமல் ஊக்கம் தருகின்ற கூற்றுப்படியின் சொல்லி காலை பொழுதின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோறு நினைந்திருக்கலாம்.
1: 9:08 11 வரையில் உங்களை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜூலை மாதம் 25 தேதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜூலை 25 தேதி வரலாற்றில் நிறையவே விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வேர்ல்ட் ட்ரவுனிங் ப்ரிவென்ஷன் டே, அதாவது உலக இந்த மூழ்குவதன் மூலம் உயிரிழப்பை தடுக்கின்ற தினமாக இருக்கின்றது. நீரில் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள், கனடாவுக்கு பொருத்தமான நாளும் கூட. இந்த கோடை காலத்தில் நீர்நிலைகள் அல்லது ஏரிகளுக்கு நாங்கள் செல்லும் பொழுது எப்பொழுதுமே நீரை வந்து நாங்கள் கொஞ்சம் குறைவாக மதிச்சிடுவோம். ஆனால் இந்த பஞ்சபூதம் ஒன்று சும்மா சொல்லல, நீரினுடைய சக்தி வந்து அளப்பெரியது. ஆகவே உங்களுக்கு நீச்சல் தெரிந்தால் என்ன, தெரியாது விட்டால் என்ன, நீங்கள் சரியான முறைகளை வந்து பின்பற்றித்தான் நீங்கள் நீர்நிலைகளுக்குள் செல்லுவது உசிதமானதாக இருக்கும். லைஃப் கார்டு பணியில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நீங்கள் நீருக்குள் செல்லக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள். அதே போல லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் ஆழமான பகுதிகளுக்கு செல்வதை தடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பெரிய நீச்சல் வீரனா வீராங்கனையா இருந்தாலும் கூட, இயற்கை வந்து இன்னும் சக்தி வாய்ந்தது. சுழிகளுக்குள் அகப்படலாம் அல்லது உங்களுடைய உடல்நிலை சில நேரத்தில் மோசமாக மாறலாம் நீங்கள் நீர்நிலைக்குள் சென்ற நேரங்களில். ஆகவே அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: கருப்பு ஜூலையினுடைய தொடர்ச்சி இன்றைய நாள் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கு எதிரான இந்த இன ஒடுக்குமுறையாக இருக்கலாம், வன்முறைகளாக இருக்கலாம். இலங்கையை பொறுத்தவரையில் 48 ஆரம்பமானது. இந்திய வம்சாவளி தமிழர்களின் குடியுரிமை நீக்கம், அதன் பிற்பாடு 56 சிங்கள சட்டம் மட்டும், 58 தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள், புதிய அரசியலமைப்பு 72, பல்கலைக்கழக தரப்படுத்தல் முறை 70, இப்படி யாழ்ப்பாணத்தின் உலக தமிழரட்சி மாநாட்டின் போது இடம்பெற்ற வன்முறை 74, 81 யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டமை, 83 ஜூலை 23 தேதி இந்த கருப்பு ஜூலை தமிழர்களுக்கு எதிராக வெடித்த வன்முறையாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இதே நாள் 1983 25 மற்றும் 27 தேதிகளில், குறிப்பாக வெலிக்கடை சிறையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் உட்பட கிட்டத்தட்ட 53 தமிழர்கள் சிறைச்சாலைக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்டுக் கொண்ட நாள் இந்த நாளாக இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையில் பதிவு செய்து கொள்ளலாம்.
1: அதேபோல் வேர்ல்ட் IVF டே, உலக IVF தினம், செயற்கை கருத்தரிப்பு மூலம் பெற்றோராகும் குடும்பங்களை கௌரவிக்கின்ற நாளும் இந்த நாளாக இருக்கின்றது. அதில் எந்த ஒரு அவமரியாதையோ அசிங்கமோ எது நாங்கள் கூணி குறுக வேண்டிய ஒரு விடயமோ கிடையாது. அதுக்கு இன்னும் நிறைய நிறைய தைரியம் வேண்டும். ஆகவே அவர்களை கௌரவிக்கின்ற ஒரு தினமாகவும் இந்த நாள் இருக்கின்றது.
0: வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் GTA பெரும்பாகத்தில் 4% குறைவடைந்திருக்கிறது. லீட்டர் ஒன்று இப்பொழுது 179.9% விற்பனையாகின்றது. ஆனால் குறைந்த விலையாக நீங்கள் ஸ்டோவிலில் இலக்கம் 12,264 டென்த் லைன் பெட்ரோ கனடாவில் 158.9% ஜிடிஏ குறைந்த விலையாக லீட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளலாம்.
1: வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் 401 ரொம்ப மெதுவாக நகர்ந்துட்டு இருக்குது. பேவியூ வரையிலான பகுதி 2 வாகன விபத்துகளும் சம்பவித்திருக்கின்றன. அதே போல் ஸ்காப்ரோவிலும் கூட விபத்தொன்று சம்பவிக்கப்பட்டு இருக்கின்றது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ்மியா ரோடு, ஸ்காப்ரோ கோல்ஃப் ரோடை அண்மித்த பகுதியில் அந்த சந்திப்பில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள்.

0: Weekend East FM 102.7.
1: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
2: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
1: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 Shepherd Avenue East, Scarborough, 416-720-7439.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சமர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல். 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில். மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
4: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: காற்றில் பரவும் இசை போல East FM.

0: யார் அதுன்னா அவர் தானாம் அது. மிஞ்சியவன் மிஞ்சி இந்த மூன்றாம் நிலையில கதைக்கிறாங்களேன்னு நீங்க யோசிக்க கூடாது. தன்னைத்தான் அவர் சொல்றார்.
1: எஞ்சியவன் மிஞ்சியவன் எல்லாம் யாருன்னு தெரியாது.
0: எங்க நாங்க தான் அப்படி கதைக்கிறோம் பார்த்தா அவங்களும் அப்படிதான் கதைக்கிறாங்க. சஞ்சீவன் இசிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டு

0: வாகனத்தில் வார இறுதியில் டவுன் டவுனுக்கு போகணுமென்று ஆசைப்பட்டு, வார இறுதியில் எப்போவுமே நீங்கள் வாகனத்தில் தான் டவுன் டவுனுக்கு போகணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அவ்வளவு உசிதமானதாக இருக்காது. ஏனென்று சொன்னால் நிறைய விடயங்களின் காரணமாக வாகன போக்குவரத்துக்கள் பல வீதிகளில் முடக்கப்பட்டிருக்கும், நிர்மாண பணிகள் காரணமாகவும் கூட முடக்கப்பட்டிருக்கும். இந்த வின்சரில் வந்து ஒரு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம் சஞ்சீவன் திங்கட்கிழமை. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, டவுன் டவுன் பகுதியிலும் கூட மிகவும் அழகான ஒரு பாலம், ஒரு அழகான பூங்கா வந்து இந்த வருடம் தான் இந்த டோர்ஸ் ஓப்பன் நடந்தது இல்லையா கடந்த மாதம், அப்போ தான் அவங்க திறந்திருக்கிறாங்க. அவை குழந்தைகளோட செல்றதுக்கு நீங்க எங்க போகலாம்னு யோசிக்கிறீங்கன்னு சொன்னா இருக்கவே இருக்கு டவுன் டவுன், அங்க கூட நீங்க செல்லலாம். அதே போல் ஹம்பர் ரிவர் பகுதியில் கம்யூனிட்டி டே இவன் சமூக தின நிகழ்வுகள் கூட நிறையவே இடம்பெறுகின்றன. அந்த பகுதிக்கு சென்றால் உங்களுடைய செல்ல பிராணிகளையும் அழைத்து செல்லலாம் என்பதையும் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள்.
1: குறிப்பாக இந்த கனடாவினுடைய நேஷனல் எக்ஸிபிஷன் நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன. அதற்கான தயார்படுத்தல் குறித்தும் சிறிய ஞாபகப்படுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. 21 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸ் இன்றும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான அந்த ஊக்கம் தருகின்ற கூற்று காத்திருக்கிறது. வழக்கமாக நாங்கள் இது படைப்புகளாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் தொழில் முனைவோருடைய கருத்துக்களாக இருக்கலாம், நிறைய விஷயங்களை இவ்வாறு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வாழ்க்கையினுடைய ஜதார்த்தங்களை அவ்வப்பொழுது நாங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் கற்ற விடயங்களில் இருந்து, பெற்ற விடயங்களில் இருந்து,
0: என்று
1: நாங்கள் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து இந்த இயற்கையினுடைய சமநிலை அப்படிங்கின்ற ஒரு விஷயம். ஏனென்றால் இயற்கையினுடைய சமநிலைகளில் ஒன்றாக இருப்பது என்ன அப்படி என்று சொல்லி சொன்னா, இந்த இழப்பது என்பது ஒரு இயல்பான விடயம், அதே மாதிரி இந்த இழக்கின்றதை வந்து திரும்ப ஈட்டுவது பெறுவதும் என்பது ஒரு இயல்பான விடயமாக இருக்கும். இது தானாக இடம்பெறுகின்ற விடயம் அப்படி சொல்லலாம். செயற்கை என்பதை தாண்டி இயற்கையாக இயற்கையில் இடம்பெறுகின்ற விடயங்களாக இருக்கிறது. அது இயற்கையாக இருக்கலாம், மனித குலத்துக்கு இடம்பெறுகின்ற விஷயங்களாக இருக்கலாம், எங்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். எனவே எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாங்கள் இழக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு ஈடாக அதை பெற்றுக்கொள்வதும் வந்து இந்த இயற்கை தருகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லி சொல்லலாம். அதை பற்றி தான் இன்றைய நாளில் நாங்கள் பேசியிருக்கின்றோம்.
0: சமநிலை அல்லது ஈக்விலிப்ரியம் என்று நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இயற்கை மாத்திரமல்ல, வாழ்க்கை உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அதைத்தான் விரும்புகின்றன அப்படின்றதும் கூட ஒரு தத்துவமாக இருக்கின்றது. இந்த ஈக்விலிப்ரியம் அதாவது எப்பொழுதும் ஒரு சமநிலையில் இருப்பது என்பது மிக மிக ஒரு உயர்ந்த நிலை. அதாவது இழப்பது எவ்வளவு தூரம் உங்களுக்கு வலிக்கின்றதோ அதை விட சிறந்தது உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்ப வேண்டும்.
1: இதில் இப்போ கடலை பார்க்கின்ற பொழுது ஒரு கடல் அலை வந்து கரையில் விடுகின்றது, அடுத்த நொடி அதே மாதிரி இன்னொரு கடல் அலை வந்து உருவாகின்றது. ஒரு பழம் வந்து மரத்திலிருந்து உதிர்கின்ற பொழுது அடுத்த பருவத்தில் கிட்டத்தட்ட 100 பூக்கள் பூக்கச் செய்து அதிலிருந்து மறுபடியும் பழங்கள் உருவாகின்றது. வாழ்க்கை அதே விதியில் தான் இயங்குகின்றது. சில நேரங்களில் நாம் இழப்பது நமக்கு சொந்தமானதே அல்ல, நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய இடத்துக்காக அந்த இழப்பு இடம் பெறுகின்றது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு புதிய சந்திப்பிற்கு இடம் தருகின்றது, ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான அமைதியை அது விதப்பதாக சொல்லுகின்றார்கள். எனவே வாழ்க்கை என்ன எங்களிடமிருந்து எடுத்துச் செல்கின்றது என்பதை விட அது உங்களுக்கான எதை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். இயற்கையின் மொழியில் இழப்பு என்பது ஒரு வறுமை அல்ல, புதிய நிறைவிற்கான இடம். இழப்பது இயல்பு, இழந்ததை ஏதோ ஒரு வடிவத்தில் ஈட்டுவதும் எங்களுடைய வாழ்வியலுடைய இயல்பு என்பதை உங்களோடு சொல்லுகின்றோம்.
0: டீடைல் தான் இன்னைக்கு நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம், நாளைக்கு கேள்வி கேட்போம். இந்த லெக்சர்ல இருந்து உங்களுக்கு கேள்வி வரும்.

0: one only, Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரம் பின்சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றோடு 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
4: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
6: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
7: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் 6 சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
8: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
11: கவலையே விடுங்கோ. மெனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
12: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough. 647-980-4779.
13: Weekend East FM Tamil. Tamil. 102.7.

0: 9:38 என்னன்னு கேக்குறாங்களே சஞ்சீவ், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
1: இனிதான் சொல்ல போறோம் அந்த என்னன்ற விடயத்தை வந்து.
0: என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்தியா பக்கம் செல்ல போகின்றோம்.
1: இந்தியாவில் குறிப்பாக இந்த போராட்டம், நீட் தேர்வுக்கு எதிராக இடம்பெற்று வருகின்ற போராட்டத்தில் வந்து திரையுலகம் சார்ந்தவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதில் இந்த காலை வந்திருக்கின்ற செய்தி வந்து அமீர் மற்றும் அதே போன்ற வெற்றிமாறன் ப ரஞ்சித் வந்து இதற்கான முடிவு கட்டும் வரை தாங்கள் இனிமேல் திரைப்படம் எடுக்க மாட்டோம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படி என்று சொல்லி நடிகை ஜோதிகா இப்பொழுது போராட்டத்துக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கின்றார். டெல்லி ஜந்தர் மந்திரில் நீட் தேர்வு முறைகேட்டை எதிர்த்து இளைஞர்கள் மாதக்கணக்கில் போராடி வருகின்றார்கள். இந்த ரீதியில் மாணவர்களின் அடிப்படை உரிமை கோரிக்கைக்கு ஆதரவாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: தமிழ்நாடு முழுவதும் அமைதியாக போராடுகின்ற மாணவர்கள் மீது காவல்துறை எந்த அச்சுறுத்தலையும் தரக்கூடாது என தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கின்றார். மத்திய கல்வி அமைச்சர் நீங்க சொன்னது போலவே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. ஜூலை 20 போராடியவர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறவும் மத்திய அரசு உறுதியளித்திருக்கின்றது. இந்நிலையில் சென்னையில் டி நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெற்ற மாணவர்களின் போராட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் கூட கலந்து கொண்டிருந்தார். அவர் பேசும்பொழுது, வாக்குரிமை சொத்துரிமை அனைத்துமே தமிழ்நாடு போராடிதான் பெற்றது. மாணவர்களின் ஒற்றுமைக்கு நான் தலை வணங்குகின்றேன். நீட் ஒழிப்பை சட்டப்பூர்வமாக்கி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர போராடும் அனைவருக்கும் ஆதரவாக கட்சி வேறுபாடின்றி நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார்.
1: இதேவேளை தன்னுடைய 88வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பாக அரசியல் துறவரம் மேற்கொள்ளுகின்றேன் அப்படி என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார். அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் தலையிட மாட்டேன், பாமகவை இனி அன்புமணி பார்த்துக் கொள்வார் அப்படி என்று சொல்லி இன்றைய நாளில் அவர் சொல்லியிருக்கின்றார். சொல்ல வைத்திருக்கிறார்களோ தெரியல.
0: கரூர் சம்பவத்தை பார்த்து அழாத தாவைக்காவினர் சினிமாவை பார்த்து அழுகின்றார்கள் என திமுகவின் முன்னாள் சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னர் தமிழ்நாடு முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏ மார்க்கண்டேயன், திமுகவினுடைய எம்எல்ஏ மார்க்கண்டேயனை திமுகவின் முன்னாள் அமைச்சர் ரகுபதி இன்று நேரில் சந்தித்து பேசியிருந்தார். இதற்கு முன்னதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு ஆகியோரும் சிறைக்கு சென்று மார்க்கண்டேயனை சந்தித்து நலம் விசாரித்திருந்த நிலையில் இன்று இவரும் சென்று வந்திருக்கின்றார். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நீடித்தது என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது.
1: 9:40 21°C 24°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வஸ்திரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும் நவீன ரக ஆடைகள் ஆபண தீர்வுகள் அழகு சாதன பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள் உணவுகள் இன்னும் பல திருமண நிகழ்வுகளை கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவு அளிக்க அழைக்கின்றார்கள். ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை இலக்கம் 430 நகர வினியோ ஸ்காபரூரில் உள்ள எஸ்டேட் பேங்கட் ஹாலில் வஸ்திராஸ் சங்கமம்.

0: 9:45 டிகிரி செல்சியஸ் 24 டிகிரி செல்சியஸாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சர்க்குணராஜா மற்றும் முன்னாள் பீரவைக்கு எதிராக தாவரவியல் துறை பேராசிரியர் கபிலன் செய்த முறைப்பாடு பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபையினால் வரிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு மீதான கட்டளை June 30 பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபையினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பேராசிரியர் பல்கலைக்கழகத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த வழக்குகளை கடந்த வருடம் கைவாங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
1: வர இருக்கின்ற காப்போத்த உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு கோரி மாணவர்கள் குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. திட்டமிட்டபடி பரீட்சைக்கு தோற்றவுள்ள மனுதாரர்கள் பரீட்சையை ஒத்திவைப்பது அவசியமானது என கூறி அதனை தாமதப்படுத்துவதற்காக நீதிமன்ற தலையீட்டை கோரியிருந்தார்கள். எனினும் இம்மனுவின் சட்டப்பூர்வத்தன்மை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் நிலையை சவாலுக்கு உட்படுத்திய சட்டமாதிபர் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த மனுவினை இப்பொழுது நிராகரித்திருக்கின்றது. இதன் மூலம் பரீட்சை திட்டமிட்டபடி நடைபெறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டு உள்ளது.
0: தமிழ் பேசும் கட்சிகள் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் ஒன்றிணைந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து இப்பொழுது ஜனாதிபதியிடம் ஒரு சந்திப்புக்கான கோரிக்கையினை விடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்சியும் தமது சுயாதீனத்தையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் தொடர்ந்து பேணிக்கொண்டே இணக்கப்பாடு காணும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனுக்காக ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியுடன் சந்திப்பு ஒன்றை வழங்குமாறு கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமான கோரிக்கை ஒன்றினை இன்றைய நாள் விடுத்திருக்கின்றனர்.
1: வெளிநாட்டில் தொழில் புரியும் இலங்கையர்கள் தமது சேவைக்காலம் முடிவடைந்து மீண்டும் நாட்டிற்கு திரும்பிய பின்னர் அவர்களின் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் முதலீடுகளுக்காக செயற்திட்ட தேவைகளுடன் கூடிய பயன்படுத்தப்படாத காணிகளை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியிருக்கின்றார். அவருடைய அலுவலகத்தில் இடம்பெற்ற பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுக்கு 2026 ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடலின் பொழுதுதான் இந்த அறிவுறுத்தல்களை அவர் வழங்கியிருக்கின்றார்.
0: 9:41 டிகிரி செல்சியஸ் 24 டிகிரி செல்சியஸாக சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையில் உங்களை சந்திக்கின்ற வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: Weekend Vibration. East FM 102.7. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: எஸ்டெஃப்எம் தமிழின் சனிக்கிழமையின் காலை காற்றலையோடு இணைந்திருக்கின்றோம். 21 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸ் ஆக உடனப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்போது செயலிகள் ஊடாக நீங்களும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்டெஃப்எம் தமிழ் என்ற பக்கம் காத்திருக்கின்றது.
1: யூடியூபின் ஊடாக இணைந்து கொள்ள விரும்பினால் எஸ்டெஃப்எம் 102.7 எஸ்டெஃப்எம்மின் தொடர்புகளுக்கு 416-8241-212, 416-824-1212 எங்களுடைய மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.
0: வாகனேரி பொருள் விலை 4% நள்ளிரவில் குறைவடைந்திருக்கிறது. இப்போது லிட்டர் 179.9% பெரும்பாலான இடங்களில் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேரம் இப்பொழுது காலை 10 மணி.

0: பத்து மணி 4 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் இன்னமுமே 401 வந்து மெதுவாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பெருந்தெருக்களில் பயணிக்கும் பொழுது மிக மிக அவதானமாக வாகனங்களை செலுத்துங்கள். 401 404 பகுதியில் தாமத நிலைமைகள் அதிகமாக இருக்கின்றன. 401 பொறுத்தவரையில் பேவியூ வரையிலும் இந்த டொன்வெலி பாக்வேயில் ஆரம்பிக்கின்ற தாமதம் பேவியூ வரையிலும் தொடர்ச்சியாக இருக்கின்றது. அதேபோல் ஈஸ்டை பார்த்தாலும் கூட பிர்ச்மவுண்ட் ரோடுக்கும் மெக்காவன் ரோடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மெதுவாக வாகனங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள்.
1: 21 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் மதியம் 27 டிகிரி செல்சியஸாக இருக்கும். மாலை 22, இரவு 17 டிகிரி செல்சியஸ். நாளை காலை 21 டிகிரி செல்சியஸ். நாளைய நாளின் காலை பொழுது மலைக்குரிய ஒரு நாளாக இருக்கும். நாளை மதியம் 28 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. நாளை மதியமும் மலைக்குரிய ஒரு சூழலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
0: வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் இந்த வார இறுதி வந்து நீங்கள் லிட்டர் ஒன்றுக்கு 170 சதங்கள் அந்த அண்ணளவாகத்தான் உங்களால் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் ஸ்டோவில் பகுதியில் உள்ள வாகன எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 157.5 சதங்களுக்கு உங்களால் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
1: இன்றும் உங்களோடு நாங்கள் ஈஸ்டஃபனுடைய காலை பொழுதின் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சில் கூற்று ஒன்றினை பயந்து கொண்டிருக்கின்றோம். சமநிலை, இயற்கையினுடைய சமநிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியே வாயினி,
0: அதேதான் இந்த ஈக்குலிபிரியம் அல்லது சமநிலை என்பது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்று சொன்னால், உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் அதைத்தான் விரும்புகின்றது. நீங்கள் இந்த சுனாமி டைம்லேயே யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு ஓட்ட பேசின் சொன்னாங்க. அந்த தண்ணீர் வந்து ஒரு பெரிய ஒரு கிண்ணத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா? ஒரு பக்கத்தில் தண்ணீர் வந்து உயர்ந்துட்டது அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தில் நீர் உள்வாங்கி இருக்கும். அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் இலங்கையில் கடற்கரையில் எல்லாம் இங்கே தண்ணி உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டுதுன்னு போனாங்க. ஆனால் உள்ளே போன தண்ணி ஒரு நாளும் அங்கேயே இருப்பது கிடையாது, கொஞ்ச நேரத்தில் திருப்பி வரும். அந்த பொழுது மாட்டியவர்கள் தான் நிறைய பேர் அபாக்கியவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலையும் கூட. ஆனால் இயற்கை வந்து சமநிலையை விரும்புதுன்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருப்பது வந்து மிக மிக இயல்பானது. உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த டைமில் இருக்கும், எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கங்களை கடந்து வந்தவர்கள் தான், அல்லது கடந்து கொண்டு இருப்பவர்கள் தான். ஆகவே இயற்கையின் சமநிலையில் வந்து இழப்பது என்பது மிக மிக இயல்பானது. இழந்ததை மீளவும் ஏதோ ஒரு வகையில் ஈட்டுவதும் கூட இயல்பானது தான். இயற்கை ஒரு பொழுதும் வறுமையை விரும்புவது இல்லை. கடல் வந்து ஒரு அலையை கரையில் விட்டாலும் அடுத்த நொடியே இன்னொரு அலையை அனுப்புகிறது. மரம் ஒரு பழத்தை உதிர்த்தாலும் அடுத்த பருவத்தில் வந்து 100 பூக்களை வந்து பூக்க செய்யுது. வாழ்க்கையும் அதே விதியில் தான் இயங்குகின்றது. சில நேரத்தில் வந்து நாங்கள் இழக்கிறது வந்து எங்களுக்கு சொந்தமானதாக இல்லாமல் கூட இருக்கலாம். நிறைய நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு நினைப்போம், ஆனால் நாங்கள் இழக்கிறது எங்களுக்கு சொந்தமானதே கிடையாது. அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய இடத்தை அடைவதற்கான ஒரு ஏதுவாக இருப்பதைத்தான் நாங்கள் அடைகின்றோம். அதை நாங்கள் இழக்கையில். ஆகவே ஒவ்வொரு பிரிவும் ஒரு புதிய சந்திப்பிற்கு இடம் தருகிறது. உங்களை நீங்கள் எவ்வளவு தூரம் ஓப்பனாக வச்சிருக்கிறீங்கன்றதுதான் மிக மிக முக்கியம். அந்த சிந்தனையை தான் இன்று நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31 வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31 வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656,
8: 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம் மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்டு கோயின், தங்க சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவரட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்குடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004599 4169004599.
1: இந்த வேளையில் நியூ ஓஷன் என்ற நாள் தருகின்ற மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: வாராந்த விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரம் கூட தங்களுடைய மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கே வருகின்ற பொழுது 10 பவுன்ஸ் பார்போல் ரைஸ் 7.99 நீங்க பெற்றுக்கலாம். கோகனட் வாட்டர் டின் 3.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, URB 8 பவுன்ஸ் புத்தரிசி 9.99, 5 டெல்மி சோயா 3.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 3 டென்ட் ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திர நூடில்ஸ் $6 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்கானிக் மளிகை பொருட்களாக மா, ட்ரவை, பருப்பு என்று சொல்லி ஏராளமான ஆர்கானிக் மளிகை பொருட்களை கூட நீங்க நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். காய்கறி பழங்களுக்கு குறிப்பாக பலாப்பழம் பவுண்ட் 1.49 படி முழு சாப்பிடுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, பொக்ஸாக பெறுகின்ற போது $30 10 பீஸ் அடங்கியது $30 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகா மாம்பழ பொக்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ரம்புடான் பவுண்ட்ஸ் 3.99, பொக்ஸாகவும் பெற்றுக்கொள்ளலாம். சரி பவுண்ட்ஸ் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ரெட் பிளம் 2.99, ஆப்பிள் 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆரஞ்சு 1.29, சின்ன ஆரஞ்சு 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கப்பல் வாழைப்பழம், சிரோன் கப்பல் வாழைப்பழம், சிரோன் இதர வாழைப்பழம், மல்லிகா மாம்பழ பாக்ஸ் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். இப்பொழுது 6 பேசிக்காய் 1.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, புடலங்காய் 2.99, பாவக்காய் பவுன் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, ஊர் சின்ன வெங்காயம் விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் பவுன் 2.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 பெற்றுக்கொள்ளலாம். இதேபோல பூசணிக்காய் 1.49, ராசவள்ளி கிழங்கு 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வாழைப்பூ பவுன் 1.99, பெல் பெப்பர் 2.99, வெங்காயப்பூ பவுன் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மின்காட்டு மின்நிலைக்காட்டு வந்து 99 சென்ட்ஸ்க்கு நீங்க பெற்றுக்கலாம். இதேபோல மீன் சந்தில் இருக்கின்ற பொழுது சீலா பவுன் 6.99, திரளி பவுன் 6.99, ரெட் சினேப்பர் பவுன் 9.99, சூடு மீன் பவுன் 3.99, அதேபோல ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $21 நீங்க பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் தம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன்ஸ் 4.99, கணவாய் பவுன்ஸ் 7.99, போ பவுன்ஸ் 4 பாக்ஸ் 16.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல பீஃபினை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் போக்கை பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல பாபிக்கு ஏற்ற அனைத்து மீட் வகைகளும் இரண்டு செய்த இரண்டாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதேபோல சிலோன் சீலா, சிலோன் கொடுவா, சிலோன் பாறை, சிலோன் சினைப்பரன் சொல்லி ஏராளமான இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், அத்துடன் சமையலறை உபகரணங்கள்னு சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயத்து பழங்களுக்கான ஒரு டென் சேலும் இப்பொழுது முதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுதந்திரம் மலையுடன் டப்ஸ் கார்டன் பிஞ்சந்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கு.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca

0: சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக வேகமாக இங்கே பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை 766 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் 540 பேர் குணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நோய் பரவல் காரணமாக 2973 பேர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். ஆனால் 1300 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக காங்கோ குறிப்பிட்டிருக்கின்றது.
1: தடுப்பு மருந்துகளை பொறுத்தவரையில் எந்த நாட்டில் வந்து அதற்கான ஆணை இருக்கின்றதோ அந்த நாட்டில் இருந்து, பொதுவாக இந்த வளர்ச்சியடைந்த அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் இருந்தானே, அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருந்துதான் ஏனைய நாடுகள் வாங்குவது வளமை. இதற்காக அக்கச்சக்கமான பணத்தையும் அவர்கள் செலவழிக்கின்றார்கள். இந்த வகையில் மலேசியா வெளிநாடுகளில் இருந்து தெரிவிக்கப்படுகின்ற தடுப்பு மருந்துகளை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு எண்ணி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களை சார்ந்து இருக்காமல் நாங்களே செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி 2022 மலேசியா தடுப்பு மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக கிட்டத்தட்ட 275 மில்லியன் டாலர்களை செலவிட்டிருக்கின்றது. இந்த தடுப்பு மருந்துகள் குறிப்பாக நிமோனியா, இரத்த தொற்று முதலியவற்றை குணப்படுத்த உதவுகின்ற தடுப்பு மருந்துகளாக இருந்திருக்கின்றன. ஆகவே எதிர்பார்த்ததை விட 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த தடுப்பு மருந்துகளை தாங்களே தயாரிக்க தாங்கள் முன்வந்துள்ளதாக மலேசியா தெரிவித்திருக்கின்றது. இந்த நோய்களில் இருந்து தடுப்பது மாத்திரமல்லாமல் தங்களுடைய முதலீடுகளையும் தங்களால் பாவிக்கக்கூடியதாக இருக்கும், பாதுகாப்பாக தங்களுடைய பணத்தை வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். மலேசியா இப்பொழுது அமெரிக்கா, பெல்ஜியம், தென்கொரியா, ஜப்பான், பிரான்ஸ், தாய்லாந்து, இந்தியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளிடமிருந்து தடுப்பு மருந்துகளை தற்பொழுது வாங்கி வருகின்றது. இந்நிலை வெகு விரைவில் மாறலாம் அப்படின்னு சொல்லி மலேசியா தெரிவித்திருக்கின்றது.
0: பிரான்ஸ், ஸ்பெயினில் வெப்பநிலை அதிகரிக்கின்றது. காட்டுத்தீயின் காரணமாக கிட்டத்தட்ட 270,000 பேர் வந்து தங்களுடைய இடங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக நேற்று இரவு மட்டும் பிரான்ஸில் கிட்டத்தட்ட 90,000 பேர் வந்து இவ்வாறு சொந்த வாழ்விடங்களை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காட்டுத்தீயினுடைய குரம் காரணமாக காற்றும் வந்து குறிப்பாக மணித்தியாலத்துக்கு 133 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய நாளும் இவ்வாறான ஒரு காலநிலை பிரான்ஸ் நிலவும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதேநேரம் வானூர்திகள் மற்றும் விமானங்கள் ஊடாக இந்த பொருட்கள், தேவையானவர்களுக்கான பொருட்கள் வழங்கப்படுகின்றது. இதை கட்டுப்படுத்துகின்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரொமானியன் மற்றும் குரேஷியன், ஸ்வீடிஷ் விமானங்கள், ஜெர்மனி மற்றும் செக், ஸ்லோவாக்கிய ஆகிய நாடுகளுடைய விமானங்களும் வந்து உதவ முன்வந்திருப்பதாக பிரான்சினுடைய உள்நாட்டு அமைச்சர் லாரன்
1: அதேபோல் trip.com மிக மிக பிரபலமான ஒரு வலைத்தளம். இது சீனாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு வலைத்தளமாகவும் இருக்கின்றது. பயணங்கள் மற்றும் ஹோட்டல்கள் அல்லது அதற்குரிய அறைகளை மக்கள் வந்து ஒப்பந்தங்கள் மூலம் செய்து கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வலைத்தளம். இந்நிலையில் அதன் மீது இப்பொழுது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. 1.265 மில்லியன் டாலர் அபராதத்தினை சீன அரசு வெளியிட்டிருக்கின்றது. சீனாவின் மிகப்பெரிய ஒரு பயண நிறுவனமாக இருக்கின்ற இந்த நிறுவனம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில ஹோட்டல்கள் சேவை வழங்கும் நிறுவனங்களோடு தனிப்பட்ட ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அவற்றை மேம்படுத்துவதற்கு இவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக அதற்கு போட்டியாக இருந்த இதர பயண நிறுவனங்களுடன் அவை கொண்டிருந்த ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால் சீன அரசாங்கத்தின் இந்த அபராதத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக trip.com தெரிவித்திருக்கின்றது.
0: 10:31
1: பாபு கேட்ரிங் வழங்கும் சம ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல், இன்னும் பல. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கிறது.

பத்து மணி 28 நிமிடம், 22 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காங்கோவில் குறிப்பாக எபோலா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 1300 கடந்திருப்பது

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
1: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020
3: பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
4: 416-461-6401.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
6: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். August 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா பைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கன்றைய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
7: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: வஸ்திரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும் நவீன ரக ஆடைகள் ஆபரண தெரிவுகள் அழகு சாதன பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள் உணவுகள் இன்னும் பல திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம் ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அழைக்கின்றார்கள். ஜூலை 26 நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை 430 நகட் அவென்யூ ஸ்காப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்க்வெட் ஹாலில் வஸ்திரா சங்கமம்.
1: கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றி அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் இன்று மாலை 6 முதல் ஸ்காப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அழைக்கவும் 4374139301, 4371-9303,
2: 2.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல குறிப்பாக ஊர்கீரை, பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கையிலே, அகத்தீரன்னு சொல்லி ஏராளவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மரக்கறிகளே மொத்தமாகவும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே விலை மீன் சந்தையில் வருகின்ற பொழுது குறிப்பாக சூடு மீன் பவுன் 3.99, திரளி மீன் பவுன் 6.99, சீலா 6.99 பவுண்டாக பெற்றுக்கலாம், ரெட் சனப்பர் 9.99, ஒமன் கால் ஃபிஷ் வந்து 5.99 பவுனாக பெற்றுக்கலாம், ஊர்கூலி 7.99, மூன்றை பெறுகின்ற பொழுது $21, சிக்கன் பிரஸ்ட் பவுன் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, கண்ணாடி பாறை பவுன் 6.99, போக் பவுன் 5.99, ஆட்ரிச் பவுன் 10.99, போக் பவுன்ஸ் 4 பாக்ஸ் 18.99. பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்து வருகின்றார்கள். சிலோன் கொடுவா பாறை, கும்பலா பாறை, முரல் என்று சொல்லி ஏராளவற்றை கூட நீங்க ரெடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்தும் தருகின்றார்கள். ஓர்டருக்கும் நீங்கள் செய்து முக்கூட்டி ஓர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல பலாப்பழம் பவுன் 1.49 முழுமையாக பெறுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீசா இங்கே பாக்ஸ் வந்து $30, மல்லிகா மாம்பழ பாக்ஸை விஷயத்தில் பெற்றுக்கலாம், ரம்புடான் பாக்ஸாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல செரி பவுன் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் கொய்யாப்பழம் வந்து சிறிய பாக்ஸ் 3.99, ரெட் பிளம் பவுன் 2.99, ஆப்பிள் 1.99, ஒரேஞ்ச் 1.29, சின்ன ஓரஞ்ச் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கப்பல் வாழைப்பழம், இதர வாழைப்பழத்தை கூட நீங்க வெளியே வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் செயல்படப்பட்டுக் கொண்டிருக்கிறது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். 10 பவுன்ஸ் பாபோர் ரைஸ் 7.99, கோகனட் வாட்டர் டென் 3.99, 8 பவுன்ஸ் முழுவலுந்து 9.99, யூஆர்பி 8 பவுன்ஸ் குத்தரிசி 9.99, 5 டெல்மெ சோயா 3.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99 பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஆர்கானிக் மளிகை பொருட்களை நீங்க பெற்றுக்கலாம். பூஜை பொருட்கள், சாயப்படங்கள், சாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள் என்று சொல்லி அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டப்ஸ் கோட் அண்ட் ஃபிஞ்ச் அந்த பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 10:48 ஒழிகின்ற பாடலோடு நாங்களும் காலை பொழுதிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை தோத்து வழங்க அபர்ணா விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: வாகினி சிவபாதசுந்தரம்
1: செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நேர்களே.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7 Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 6476005297 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன் தொடர்புகளுக்கு ரூபன் 6973589358999
0: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம். August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா. August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா. 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா. 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா. August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா. 16 ஞாயிறு தீர்த்தம். 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம். August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம். 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
4: ஸ்காப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனை,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
1: பூவே பூவே பெண் பூவே,
0: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
4: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
5: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மள சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு
3: தான் இருக்கு.
5: அதை கொண்டு வரதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
3: ரொம்ப நன்றிங்க. நீங்க யாரோ எவரோ யாரு வத்தபடியோ நீங்களா வழியக்க கொண்டா தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனால கொஞ்சமாச்சும் மழை பெய்து என்ன மனுஷன்.
4: ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமல்,
5: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
4: வானம் நமதே,
5: வானம் நமதே,
4: வானம் நமதே. நன்றி சஞ்சீவன், நன்றி பாகினி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுது முதல் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமதே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். வானம் நம்பிய நிகழ்ச்சியில் நாங்கள் நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையில் உலகில் பல்வேறு பெற்ற இடங்களில் நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்கள் அவ்வப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறான விடயங்களை 1 மணி வரை நாங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் துள்ளலிசை பாடல்களையும் நீங்கள் 1 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதேபோன்று மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து இந்நேரமும் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். அதேபோன்று யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. டொரண்டோவினுடைய காலநிலையும் இப்பொழுது பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 25 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று எரிபொருளின் விலையை பொறுத்தவரை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% குறைவடைய போன்றது. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது மலைக்கோட்டை திரைப்பட பாடல்.

0: நேரம் காலை 11:12 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் இயர் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு கூட காத்திருக்கின்றது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-900-4599.
1: This is DSP and I'm here to sing about Man Madan Ambu.

0: நேரம் காலை 11:17 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சூடு மீன் பவுன் 3.99, திரளை பவுன் 6.99, சீலா பவுன் 6.99, ரெட் ஸ்னேப்பர் பவுன் 9.99, அதுபோலே ஊர்கோழி 7.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 21 டாலருக்கு நீங்க பெருக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணமாய் பவுன் 7.99, கண்ணாடி பாறை பவுன் 6.99, போக் பவுன் 5.99, அதேபோலே ஆற்றச்சி 10.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். போ பவுன்ஸ் நாலு பாக்ஸ் 18.99. பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணி செய்திருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பாக உங்களுக்கு பாட்டி கேட்ட வகையில் ஓர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் கொடுவா பாறை, கும்பலா பாறை, முரல், காளை மீன் என்று சொல்லி அத்தனைமே நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பசுமையான மரக்கறி இந்த வாரம் 6 தேசிக்காய் 1.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, புடலங்காய் பவுண்டு 2.99, பாவக்காய் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, மரவள்ளி கிழங்கு 1.49, பூசணிக்காய் 1.49, ராசவள்ளி கிழங்கு 3.99, வெங்காயப்பூ 5.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். பெல் பெப்பர் பவுன் 2.99, வாழைப்பூ 1.99, கேல் பிளாட்கட்டு 2.99, மீன் லீவ் கட்டு கடுவன் 99 சென்ட்ஸுக்கும், ஜிஞ்சர் பவுண்டு 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஊர்கீரை, பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கைலே, அகத்திலை, வாழைத்தண்டு, தாமரை கிழங்குன்னு சொல்லி அத்தனைமே நீங்க வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல மொத்தமாகவும் நீங்கள் மரக்கறிகளை நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் குறிப்பாக 10 பவுன்ஸ் பாபோல் ரைஸ் 7.99, கோகனட்டின் 3.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, யூஆர்பி 8 பவுன்ஸ் குத்தரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 3 டின்ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திரன் நூடிஸ் 6 டாலர், 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் மைசூர்பருப்பு 6.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99 நீங்க பெற்றுக்கலாம். ஆர்கானிக் மளிகைப் பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூ மரங்கள், மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி அத்தனைமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல பல வகையில் குறிப்பாக பலாப்பழம் பவுன் 1.49 முழு சாப்பிடுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சைகள் நீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து 30 டாலருக்கு நீங்க பெற்றுக்கலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸை விஷேட விலையில பெற்றுக்கொள்ள முடியும். ரம்புட்டானையும் விஷேட விலையில பெற்றுக்கலாம். செரி பவுன் 1.99, கையாப்பழ பாக்ஸ் 3.99, ரெட் பழம் பவுன் 2.99, ஆப்பிள் 1.99, ஆரஞ்ச் 1.29, சின்ன ஆரஞ்ச் 1.99, கப்பல் வாழைப்பழம், இதர வாழைப்பழம், அத்திப்பழம் என்று சொல்லி ஏராளமான பல வகையில் கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வழியே டெண்ட் அமைக்கப்பட்டு இந்த பழங்களுக்கான ஒரு விற்பனையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் சுத்தம் தரம் மலிவுடன் டப்கோடன் பிஞ்சந்து அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்கள் வந்திருக்கிறோம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள்.

0: முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
1: மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகலவிதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
2: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408, 416-446-408.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures, 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
8: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
7: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
9: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ, 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ,
10: 6479804779. மரமும் பங்கும், அம்மலையும் பங்கும்.

நேரம் காலை 11:31 இருக்கின்றது. வீக்கெண்ட் எஃப்எம்மில் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அப்படி என்று சொல்லியிருந்தோம். கருணையுள்ளம் கொண்ட மனிதர்கள் பலர் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற நற்செயல் மூலம் அவை தானாகவே வெளிப்படுகின்றன. இந்த சம்பவம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்றால், பிரேசிலில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது. பிரேசிலின் கேம்பூரியோ நகரின் மையப்பகுதியில் ஒரு வாகன சாரதி தனது வாகனத்திற்கு முன்னால் சென்ற மற்றொரு வாகனத்தின் பின்புறத்தில் மோதிவிட்டார். இவ்வாறான ஒரு வாகன விபத்து ஏற்பட்டால் உடனே இரண்டு வாகன சாரதிகளும் வாகனத்தை விட்டு முதலில் இறங்குவார்கள். இறங்கி பதற்றத்தோடு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் கூட ஏற்படும். ஆனால் இங்கே அவ்வாறு இடம்பெறவில்லை. மாறாக ஒரு கருணை மிக்க செயல் இந்த சூழ்நிலையை முற்றிலும் மாற்றி ஆயிரக்கணக்கான மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒரு நிகழ்ச்சியான தருணமாக மாறியிருக்கிறது. அப்படி என்ன நிகழ்ச்சியான தருணம் அப்படின்னு தான் நீங்களும் யோசிப்பீங்க. அதைத்தான் நாங்கள் இப்போ சொல்ல போகின்றோம். பொதுவாகவே சாலை விபத்துக்கள், கோபம், வாக்குவாதம், குற்றச்சாட்டுகள் போன்றவற்றில் தான் முடிவடைகின்றன. ருவா ரொடால்ஃபோ டசல்வா சிமாஸ் சாலையில் ஏற்பட்ட குறிப்பிட்ட வாகன விபத்தானது அங்கிருக்கின்ற பாதுகாப்பு கேமராவில் பதிவாகி இருக்கின்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. விபத்து இடம்பெற்ற உடனே இரு வாகன சாரதிகளும் தங்களுடைய வாகனங்களில் இருந்து வெளியே வந்த பொழுது ஒரு வாகன சாரதி மிகவும் பதற்றத்தோடும் மனவேதனையோடும் மிகவும் கலங்கிய நிலையில் காணப்பட்டிருக்கின்றார். மற்றைய வாகன சாரதி இவர் மீது கோபப்பட்டோ அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கலங்கி நின்ற வாகன சாரதியை அன்புடன் அரவணைத்து ஆறுதல் கூறியிருக்கிறாராம். அதன் பின்னர் இருவரும் சில நிமிடங்கள் அமைதியாக ஒன்றாக நின்று மனமார்ந்த உரையாடல் ஒன்றை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் பின்னர் தான் அவர்கள் விபத்து தொடர்பான நடவடிக்கைகளை தொடர்ந்திருக்கின்றார்களாம். இந்த நிகழ்ச்சியான தருணத்தை அப்பகுதியில் வசித்த ஒருவர் அவருடைய பாதுகாப்பு கேமராவில் இந்த பதிவுகள் வந்து பதிவாகி இருக்கின்றன. அந்த பதிவுகளை வந்து அவர் பார்வையிட்டிருக்கின்றார். அதன் பொழுது இந்த விடயத்தை வந்து அவர் கவனித்திருக்கின்றாராம். பின்னர் அவருடைய மகளுக்கு இந்த பதிவை காட்டியிருக்கின்றார். உடனே அவருடைய மகள் என்ன செய்திருக்கிறார் அப்படி என்றால், இந்த காணொளியை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கின்றார். பகிர்ந்து சில நிமிடங்களிலேயே அந்த வீடியோ வைரலாகி உலகம் முழுவதிலும் உள்ள பலரின் மனங்களை தொட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் இந்த காணொளியை பார்த்துவிட்டு இந்த வாகன சாரதியின் கருணையையும் மனித நேயத்தையும் மனதார பாராட்டியிருக்கிறார்களாம். விபத்து நடந்தது துரதிருஷ்டவசமான ஒன்றாக இருந்தாலும் அதற்கு பிறகு அந்த வாகன சாரதி வெளிப்படுத்திய மனித நேயமான அணுகுமுறை இருக்கிறது தானே, ஒரு வலுவான செய்தியை உலகிற்கு உணர்த்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எவ்வளவு பதற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் சண்டையிடுவதற்கு பதிலாக கருணையையும் அன்பையும் தேர்ந்தெடுக்கும் திறன் மனிதர்களிடம் இன்னும் இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் நினைவூட்டுகின்றது. இவ்வாறான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்கள் ஆங்காங்கே உலகில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது. நேரம் காலை 11:34.

0: weekend East FM 102.7 102.7 It's cool.
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரம் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றோடு 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-0-2
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணி செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: Weekend East FM Tamil.
9: Tamil. 2.7.

0: நேரம் காலை 11:47, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தை வருகின்ற பொழுது, குறிப்பாக சூடு மீன் பவுன் 3.99, திரளி பவுன் 6.99, சீலா பவுன் 6.99, ரெட் ஸ்னேப்பர் 9.99, ஊர்கோழி 7.99, மூன்றை பெறுகின்ற பொழுது $21 நீங்க பெருக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் தம் ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 7.99, கண்ணாடி பாறை பவுன் 6.99, போக் பவுன் 5.99, ஆற்றாய்ச்சி 10.99, போக் பவுன் ரால் பாக்ஸ் 18.99. அதேபோல பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மெரைன் செய்திருந்தார்கள். நீங்கள் பாட்டி கேட்டபடியும் ஆர்டர் செய்து கொள்ளலாம். சிலோன் கொடுவா பாறை, கும்பலா பாறை, காலை மீன் சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பசுமையான மரக்கறி இந்த வாரம் குறிப்பாக 6, தேசிக்காய் 1.99, கத்தரிக்காய் 1.99, புடலங்காய் 2.99, பாவக்காய் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, மரவள்ளி கிழங்கு 1.49, பூசணிக்காய் பவுன் 1.49, ராசவள்ளி கிழங்கு 3.99, வெங்காயப்பூ 5.99, பெல் பேப்பர் பவுன் 2.99, வாழைப்பூ 1.99, கேல் கொலான் கட்டு 2.99, மின் லீவ் கட்டு வந்து 99 சென்ட்ஸ்க்கு நீங்க பெற்றுக்கலாம். அதேபோல ஜிஞ்சர் பவுன் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஊர்கீரை, பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தியிலை, வாழைத்தண்டு, தாமரை கிழங்குன்னு சொல்லி ஏராளவற்றை கூட நீங்க நல்ல பெறுகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல மொத்தமாகவும் நீங்கள் மரக்கறிகளை கொள்வனம் செய்ய முடியும். அதுபோல 10 பவுன்ஸ் மாபோல் ரைஸ் 7.99, கோகனட் வாட்டர் டீன் 3.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, URB 8 பவுன்ஸ் குத்தரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 3 டின்ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திர நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆணக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99 பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்கானிக் மளிகை பொருட்களை நீங்க பெற்றுக்கலாம். குறிப்பாக இப்பொழுது பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். பல வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். விசேடமாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு டென்ட் சேல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பலாப்பழம் பவுன் 1.49 முழுமையாக பெறுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99 பாக்ஸ் பெறுகின்ற பொழுது $30. மல்லிகா மாம்பழ பாக்ஸ் விசேட விலையை பெற்றுக்கொள்ள முடியும். ரம்புடான் பவுன்ஸ் வந்து விஷட விலை விற்பனை கொண்டிருக்கின்றன, பாக்ஸாகவும் பெற்றுக்கொள்ளலாம். செரி பவுன் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ரெட் பழம் பவுன் 2.99, அப்பிள் 1.99, ஆரஞ்சு 1.29, சின்ன ஆரஞ்சு 1.99, கபல் வாழைப்பழம், இதர வாழைப்பழம், அத்திப்பழத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கார்டன் பிஞ்சதுபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் வந்திருக்கும்.
0: நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் வானம் நம்பிய நிகழ்ச்சியினூடாக உங்களோட தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த சம்பவம் இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்றால், அமெரிக்காவில் ஒரு நூலகத்தில், லைப்ரரி ஒன்றில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள ஒரு பொது நூலகத்தில் பணிபுரிகின்ற பெண் ஒருவர் பழைய புத்தகங்களை அப்படியே தட்டி வரிசைப்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு பழைய புத்தகத்திற்குள் ஒரு கையெழுத்து கடிதத்தை இவர் கண்டெடுத்திருக்கின்றார். அந்த 100 ஆண்டு பழமையான கடிதம் 2ம் உலகப் போர் காலத்தில் ஒரு இளம் வீரன் தன் காதலிக்கு எழுதிய கடிதமாக இருந்திருக்கிறது. தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்தில் பல நினைவுகளை தாங்கிய அந்த கடிதம் தற்செயலாக அங்கு மாட்டிக்கொண்டிருந்திருக்கிறது. அந்த நூலக பணியாளர் அதை அப்படியே விட்டுவிடாமல் கடிதத்தில் இருந்த பெயர்களை வைத்து இணையம் மூலமாக அந்த சொந்தக்காரர் யார் அப்படி என்பதை வந்து அவர் தேடத் தொடங்கியிருக்கிறார். நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம், அந்த கடிதத்தை அப்படியே வாசிட்டு அந்த புத்தகத்துக்குள்ள திருப்பி அப்படியே வச்சிருப்போம். ஆனால் இல்லாவிட்டால் என்ன செய்திருப்போம் அப்படி என்றால், தூக்கி அப்படியே கார்பேஜ் பின்னுக்குள்ள எரிஞ்சிருப்போம். ஏனென்றால் தேவையில்லாத ஒரு பழைய கடிதம் தானே அப்படி நினைச்சிட்டு அப்படியே தூக்கி கார்பேஜ் பின்னுக்குள்ள எரிஞ்சிருப்போம். ஆனால் இவர் என்ன செய்திருக்கிறார், இந்த பெண்மணி வந்து அந்த உரிமையாளர் யார் அப்படி என்று தேட ஆரம்பித்திருக்கிறாராம். பல வருட உழைப்புக்கு பிறகு அந்த வீரரின் குடும்பத்தினரை வந்து இந்த பெண்மணி வந்து கண்டுபிடித்து விட்டார். துரதிருஷ்டவசமாக அந்த வீரர் வந்து உயிரோடு இல்லையாம். ஆனால் அவரது வயதான மகளுக்கு இந்த கடிதம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. தன் தந்தையின் இளமைக்கால எழுத்தை பல தசாப்தங்களுக்கு பிறகு பார்த்த அந்த மகளின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைந்திருக்கின்றன. ஒரு எளிய தேடல் எவ்வளவு பெரிய குடும்ப பொக்கிஷத்தை திரும்ப கொடுத்திருக்கிறது. பாத்தீங்கதானே, இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்கள் ஆங்காங்கே உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது. மார்க்மேன் ஸ்டீல்ஸ் யூனிட் 113 ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்திருக்கின்ற டிவிஎஸ் கார்கோ விடுக்கின்ற அறிவிப்பு, இலங்கைக்கு கப்பல் மூலம் அனுப்பும் பெட்டிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட விரைவாக நிரம்பி வருவதால் 2 வாரங்களுக்கு முன்பே அனுப்ப தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாடிக்கையாளர்கள் அனைவரும் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் கையளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். கையளிக்க வேண்டிய கடைசி நாள் புதன்கிழமை ஜூலை 30. நேரடியாக வந்து கையளிக்கும் பொழுது $30 வரை சேமிக்க முடியும். கண்டெய்னர் நிரம்பியதும் பதிவு நிறுத்தப்படும் என்பதால் தாமதிக்காதீர்கள். விவரங்களுக்கு அலையுங்கள் TVS கார்கோ ஸ்கார்போ 416-291-3232, மிஸ்ஸிசாகா 416-291-8282.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, Metrum Tankless Water Heaters, Visada Vilayil, Oru Verida Vattiyetta, Thamadithu Kattakoodiya Finance Vasathigal, 20 Veridathukku Melana Survey-ai Valangum, Raman Home Comfort, Ippodu, Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton Utpada, GTA Perumbagathil, Thamadu Survey-ai Valangugindargal, Raman Home Comfort, Markham & Steel Sandipil, Yellow Building-il, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: Scarborough-வில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steel's Red Building-இன் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே வானம் நமதே. நேரம் நண்பர்கள் 12:06 ஆகி இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையை ஒருமுறை நாங்கள் பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 25 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% குறைவடையப் போகிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்க முடியும். இணையத்தில் eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதேபோன்று மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து எந்நேரமும் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த சம்பவம் இது அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஒரு நபர் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் ஜாக்டன் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் அமைந்திருக்கின்ற கோல்டன் ஈகிள் மலைப்பாதையில் தனது வயதான செல்லநாயான சேபிளுடன் நடைப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அப்போது சேபிள் திடீரென்று சோர்வடைந்து தொடர்ந்து நடக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. பாதையின் தொடக்கப் பகுதியிலிருந்து சுமார் பல மைல் தூரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதால் 100 பவுண்ட்ஸ் எடையுள்ள சேபிளை அந்த நபரால் தனியாக தூக்கிக் கொண்டு திரும்பி வர முடியவில்லை. உடனே என்ன செய்தார் அப்படியென்றால், இந்த நபர் 911 அழைப்பை ஏற்படுத்தி விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். உடனே வாட்டவில் தன்னார்வ தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 6 தீயணைப்பு வீரர்கள் அந்த நாயை பாதுகாப்பாக மீண்டும் கீழே அழைத்து வருவதற்கு அந்த மலைப்பகுதிக்குள் நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்களாம். இந்த 100 பவுண்ட்ஸ் எடையுள்ள சேபிள் என்கின்ற நாயை எளிதாக வெளியே கொண்டு வர முடியாது என்பதை உணர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சேபிளை ஒரு ரெஸ்கியூ பேஸ்கெட்டில் வைத்து மலையிலிருந்து கீழே தூக்கிக் கொண்டு இறங்கி வந்திருக்கின்றார்கள். பாதைகள் பார்த்தால் செங்குத்தானவையாக காணப்பட்டதால் இந்த மீட்பு பணி மிகவும் சவாலானதொன்றாக இவர்களுக்கு மாறியிருக்கிறது. சில இடங்களில் 2 தீயணைப்பு வீரர்கள் மாத்திரமே இந்த கூடியை தூக்க முடிந்திருக்கிறது. சில கடினமான பகுதிகளில் சேபிளை சில அடிகள் மெதுவாக நடக்கச் செய்து பின்னர் மீண்டும் குடையில் வைத்து சுமந்து சென்றிருக்கிறார்களாம். 4.5 மணி நேரம் இடைவிடாமல் ஒருங்கிணைந்து செயற்பட்ட இந்த 6 தீயணைப்பு வீரர்கள் இறுதியில் சேபிளை பாதுகாப்பாக மலைப்பாதையின் அடிவாரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்களாம். மீட்பு பணியின் முழு நேரமும் சேபிளை மேலும் சோர்வடைய விடக்கூடாது என்பதற்காக தண்ணீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு முடிந்தவரை குளிர்ச்சியான நிழலோடு கூடிய பாதையில் தான் சேபிளை வந்து கீழே கொண்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கீழே வந்ததும் சேபிளுக்கு உடனடியாக மருத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வைத்தியசாலைக்கும் உடனே சேபிள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. தற்போது சேபிள் முழுமையாக குணமடைந்து விட்டதாக சேபிளின் ஓனர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வாட்டவில் தன்னார்வ தீயணைப்பு வீரர்களுக்கு சேவலின் உரிமையாளர் தன்னுடைய நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார்கள். உடனடியாக வந்து உதவி புரிந்தமைக்கு பாராட்டுகளையும் அவர் வந்து சொல்லியிருக்கின்றார். வாட்டவில் தன்னார்வ தீயணைப்பு நிறுவனத்தின் கொள்கை வாசகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்காக மக்கள் சேவை என்பதாகும். அந்த மறக்க முடியாத நாளில் அவர்கள் தங்கள் கருணையும் அக்கறையும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற செல்லப்பிராணிகளுக்கும் பொருந்தும் என்பதை வந்து நிரூபித்திருக்கின்றார்கள். இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்கள் அங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது.

0: நேரம் நண்பர்கள் 12:14 வீக்கெண்ட் எஃப்எம்இல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எவரெஸ்ட் பர்னிச்சர் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேலை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சி அறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ஸ்டின் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களையும் நாங்கள் கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 10 pounds பாபோல் ரைஸ் 7.90, கோகனட் வாட்டர் டின் 3.90, 8 pounds முழு உளுந்து 9.90, URB 8 pounds குத்தரிசி 9.90, 5 டெல்மேட் சோயா 3.90, 6 pounds கரும்பு சீனி 7.90, 3 சமபோசா 4.90, 3 டின் பிஷ் 4.90, 3 கரிச்சந்திர நூடிஸ் $6, அதுபோல 900 gram மிளகாத்தூர் 8.90, 8 pounds மைசூர் பருப்பு 6.90, 750 ml ஆணைக்கோட்டை நிலனை 7.90 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல ஆர்கானிக் மளிகை பொருட்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல குறிப்பாக பலாப்பழம் முழுமையாப்பெறுகின்ற பொழுது பவுன் 1.49 பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.90, பாக்ஸ் ஆப்பெறுகின்ற பொழுது $30. மல்லிகா மாம்பழ பாக்ஸை நீங்கள் விஷேடமாக பெற்றுக்கொள்ளலாம். ரம்புடான் விஷேட விலையில பெற்றுக்கொள்ள முடியும். செரி பவுன்ஸ் 1.99, கையாப்பழ பாக்ஸ் வந்து 3.90, ரெட் பிளம் பவுன்ஸ் 2.90, ஆப்பிள் 1.99, ஆரஞ்சு பவுன்ஸ் 1.29, சின்ன ஆரஞ்சு 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கபல் வாழைப்பழம், இதர வாழைப்பழம், அத்திப்பழம் என்று சொல்லி ஏராளமான பல வகையில் பெற்றுக்கொள்ள வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு பழங்களுக்கு ஒரு விற்பனை கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை பசுமையான மரக்கறிகள் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பசுமையான மரக்கறிகள் இப்பொழுது நீங்க இங்கே வருகின்ற பொழுது 6 தேசிக்காய் 1.99, கத்திரிக்காய் 1.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ளலாம். புடலங்காய் பவுன் 2.99, பாவக்காய் பவுன் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, மரவள்ளி கிழங்கு 1.49, பூசணிக்காய் 1.49 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கலாம். ராசவள்ளி கிழங்கு 3.99, வெங்காயப்பூ 5.99, பெல் பெப்பர் பவுன்ஸ் 2.99, வாழைப்பூ 1.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ளலாம். கேல் கலாட் கட்டி 2.99, மின் லீப் கட்டு வந்து 99 cents, ஜிஞ்சர் பவுண்ட் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஊர்கீரை, பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தியிலை, வாழைத்தண்டு, தாமரை கிழங்குன்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மரக்கறி வகைகளை மொத்தமாகவும் நீங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக மீன் சந்தையில் குறிப்பாக சூடு மீன் பவுன் 3.99, திரளி பவுன் 6.99, சீலா பவுன் 6.99, ரெட் ஸ்னேப்பர் பவுன் 9.99, அதுபோல ஊர்கோழி 7.99, அல்லது மூன்றை பெறுகின்ற பொழுது $21 நீங்க பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, கண்ணாடி பாறை 6.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். போக் பவுன் 5.99, ஆட்டிறைச்சி 10.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். போக் பவுன் ஸ்டால் பாக்ஸ் 18.99 நீங்க பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரினேட் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில். சிலோன் கொடுவா பாறை, கும்பலா பாறை, முரல், காளை மீன் என்று சொல்லி ஏராளவற்றை கூட நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.

0: நிகழ்ச்சியை பாபு கேட்டரிங் வழங்கும் சம ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழையிலையில் பிட்டு ரால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95 வாழையிலையில் ஊராடு ஊர்கோழி ஃபிஷ் கட்லெட் மீன் பொரியல் முட்டை பொரியல் நெத்தலி பொரியல் இன்னும் பல பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் இயர் அனிவர்சரி கொண்டாட்டம் மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும். தங்க சமிப்பு திட்டத்தில் சேரும்பொழுது கோல்ட் கோயின் தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பேர். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட்.

0: வீதியில் மெக்கானிக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020
1: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
2: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
1: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: டொராண்டோ நகர மத்தியிலுள்ள பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் ஆன்டாரியோ அரசின் யோசனையை கனேடிய அரசு நிராகரித்துள்ளது. அதிக ஒளி மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது, வீட்டு வசதிகளை அதிகரிக்க வேண்டிய டொராண்டோவின் தேவைகளை பாதிக்கக்கூடியதுமான இந்த விமான நிலைய விரிவாக்கத்தை முன்கொண்டு செல்லப்போவதில்லை என மத்திய போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியாவில் மருத்துவக் கல்வி சேர்க்கைக்கான நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களை அடுத்து தாம் பதவி விலகுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் முதன்முறையாக அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாடளாவிய மாணவர் போராட்டங்களை நிறுத்துவதாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அதேவேளை யாருக்கும் செவிசாய்க்காத மத்திய பாஜக அரசை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்துள்ளதாக சென்னையில் இடம்பெற்ற ஆதரவு கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். எந்த திசை திருப்பல்களுக்கும் மாணவர் இடமளிக்கக்கூடாது என அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்களில் நிலவிய திமுகவினரின் ஆதிக்கமும் போராட்டத்தின் நோக்கத்தை விடுத்து தாவேக அரசையும் முதலமைச்சர் விஜயையும் ஜனநாயகன் திரைப்படத்தையும் விமர்சிக்க மேடைகள் பயன்படுத்தப்பட்டமையும் கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட ஒன்றிணைந்து செயற்படும் 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரையும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் அறிய முடிகிறது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Real Estate Market Update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பியர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham 905-554-5890.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-462. சம் கண்டிஷன் அப்ளை.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
4: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: நேரம் நண்பர்கள், 12:48 வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமில் வானம் நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வஸ்திரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும் நவீன ஆடைகள், ஆபரண தெரிவுகள், அழகு சாதன பொருட்கள், பரிசுப் பொருட்கள், அலங்காரப் பொருட்கள், உணவுகள் இன்னும் பல. திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அழைக்கின்றார்கள். July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை 430 நகர் அவென்யூ ஸ்காப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்க்வெட் ஹாலில் வஸ்திரா சங்கமம். இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களையும் நாங்கள் கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சூட மீன் பவுன் 3.99, அதுபோல திரளி 6.99, சீனா 6.99, ரெட் ஸ்னேப்பர் 9.99 பவுன்ஸாக பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல ஊர்கோழி 7.99 மூன்றை பெறுகின்ற பொழுது 21 பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, கண்ணாடி பாறை பவுன் 6.99, போக் பவுன் 5.99, மாற்றாட்சி பவுன் 10.99, போக் பவுன்ஸ் ரால் பாக்ஸ் 18.99. பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். இளைஞர்கள் தெரிவிக்கப்பட்ட கொடுவா பாறை, கும்பலா பாறை, முரல் காளி மீன் என்று சொல்லி அத்தனை மீன் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். 6 தேசிக்காய் 1.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, புடலங்காய் பவுன் 2.99, பாவக்காய் பவுன் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.49, பூசணிக்காய் பவுன் 1.49, ராசவள்ளி கிழங்கு 3.99, வெங்காயப்பூ 5.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ளலாம். பெல் பெப்பர் பவுன் 2.99, வாழைப்பூ பவுன்ஸ் 1.99, கேர் கொலாட் கட்டு 2.99, மீன் லீவ் கட்டு 99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஜிஞ்சர் பவுன் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஊர்கீரை, பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கையிலை, அகத்தியிலை, வாழைத்தண்டு, தாமரை கிழங்கு சொல்லி அத்தனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மரக்கறிகளை நீங்கள் மொத்தமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். ஏராளமான பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமலர் உபகரணங்கள், மட்பாண்டு சமலர் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல 10 பாபோல் ரைஸ் 7.99, கோகனட் வாட்டர் டின் 3.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, யூஆர்பி 8 பவுன்ஸ் குத்தரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 3 டின் ஃபிஷ் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, அதுபோல 8 பவுன்ஸ் குறிப்பாக பலாப்பழம் பவுன்ஸ் 1.49, முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, பாக்ஸாக பெறுகின்ற பொழுது 30 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் விசேடமாக, அதுபோலவே ரம்புட்டானை பெற்றுக்கொள்ள முடியும். செரி பவுன் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ரெட் பழம் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆப்பிள் 1.99, ஆரஞ்சு 1.29, சின்ன ஆரஞ்சு 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கப்பல் வாழைப்பழம், இதர வாழைப்பழம், அத்திப்பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நீங்கள் பெறுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு டெண்டிலே தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கோடன் ஃபின்ச் அதிப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: ஒலிக்கும் மிஸ்டர் ரோமியோ திரைப்பட பாடலோடு வானம் நம்முடைய நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நினைத்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கலையத்தில் சுரேகா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேயர்களே, வணக்கம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangale 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 437-213-3332.
6: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
7: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
7: பூவே பூவே பெண் பூவே,
6: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: வருகிறது வெற்றி பாட்டு.
1: சூப்பரா இருக்குங்க.
2: நீங்கள்
0: அவளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
3: தாங்க முடியலையே.
0: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
1: சூப்பரா இருக்குங்க.
4: நன்றி அபர்ணா. நேரம் 1 மணி 2 நிமிடம். இப்பொழுது முதல் 3 மணி வரைக்குமே வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கலாம் என்று ஜூலை 25, 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். நேர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம். நான் கலையகத்தில் சுரேகா. எப்பவும் போலவே வளமை போலவே நாங்கள் 8 கேள்வியை வந்து உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைப்பினை ஏற்படுத்தும் போது நீங்கள் உங்களுக்கு பிடித்த இலக்கத்தை வந்து எங்களுக்கு சொல்லணும். அதாவது 8 கேள்வி தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். 8 இலக்கத்திலிருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இலக்கத்தை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். அதில் இருக்கிற கேள்வியை வந்து நாங்கள் சொல்லுவோம், 2 முறை சொல்லுவோம். கவனமாக கேட்கணும், 2 முறை சொல்லுவோம். அதற்கு சரியான பதிலை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி பாட்டை தட்டி செல்லும் சந்தர்ப்பமாக இருக்கும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-5544-400. 416-5544-400.

ஒரு மணி 8 நிமிடம் இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் முப்பதாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலி வழியில் 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. 23 டிகிரி செல்சியஸ் 27 உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மழைக்குரிய ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. 2.4 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு பகல் வழியில் இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. 26 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது நாளைக்கு. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% குறைவடைய இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் உடனிருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 8 கேள்வியுமே ஃப்ரெஷ்ஷாகவே வைத்திருக்கின்றோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். 4165544400 வாயிலாக அழைத்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு இலக்கத்தை சொல்லலாம். அதில் இருக்கிற கேள்வியை வந்து நாங்கள் சொல்லுவோம். 10 வினாடிக்குள்ளே நீங்கள் சரியான பதிலை சொல்லி வெற்றி பாடலை தட்டிச் செல்லலாம். 4165544400 நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 1 மணி 9 நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம்மின் வெற்றி பாட்டு.

0: திசையெங்கும் கேட்கும் இசை
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத, ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026 July 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம் 1734 ஆரஞ்சு ப்ரூக் கோட், Unit 10 பிக்கரிங். தொடர்புகளுக்கு 647-989
8: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
1: எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் ஒரு மணி 22 நிமிடம். இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 8 கேள்விகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் எங்களை அழைக்கலாம். அழைத்து உங்களுக்கு பிடித்தமான இலக்கத்தை 8 இலக்கத்துக்குள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு இலக்கத்தை வந்து தெரிவு செய்யலாம். அதில் இருக்கின்ற கேள்வியை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். பதில் தெரிந்தால் 10 வினாடிக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி பாட்டை தட்டிச் செல்லலாம். அழைக்கலாம் 416-5544-4040. இந்த வேளையில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சூழ மீன் பவுன் 3.99, திரளி பவுன் 6.99, சீலா பவுன் 6.99, ரெட் சினேப்பர் பவுண்ட் 9.99, ஊர்கோழி 7.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 21 டாலருக்கு நீ பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் பவுண்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுண்ட் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, கண்ணாடி பாறை பவுன் 6.99, போக் பவுன் 5.99, ஆட்ரிச் பவுன் 10.99, போக் பவுன் ஸ்ரால் பாக்ஸ் 18.99. பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்திருந்தார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். சிலோன் கொடுவா, சிலோன் பாறை, சிலோன் கும்பலா பாறை, முரல், காலை மீன் என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கள் இந்த வாரம் 6 தேசிக்காய் 1.99, கதிரிக்காய் பவுன் 1.99, புடலங்காய் பவுன் 2.99, பாவக்காய் 2.99, தக்காளி பழம் பவுன் 1.99, முருங்கைக்காய் 6.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.49, பூசணிக்காய் பவுன் 1.49, ராசவள்ளி கிழங்கு 3.99, வெங்காயப்பூ 5.99, பெல் பெப்பர் 2.99, வாழைப்பூ பவுன் 1.99, கேல் கொலாட் கட்டி 2.99, மின்ட் லீவ் கட்டு, மெண்டிலை கட்டு வந்து 1.99 சென்ஸ், அது விலை ஜிஞ்சர் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது விலை ஊர்க்கீரை, பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, வாழைத்தண்டு, தாமரை கிழங்குன்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மரக்கறைகளை மொத்தமாக நீங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை 10 பவுன்ஸ் பாபோல் ரைஸ் 7.99, கோகனட் வாட்டர் டின் வந்து 3.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, ஜூஆர்பி 8 பவுன்ஸ், குத்தரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திரன் நூடிஸ் 6 டாலர், 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99 பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஆர்கானிக் மளிகை பொருட்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பூஜை பொருட்கள், சாய்ப்படங்கள், சாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள்னு சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல பல வகையில் குறிப்பாக பலாப்பழம் பவுன் 1.49 முழு சாப்பிடுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து 30 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகா மாம்பழ

0: வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு டென்டிலும் கூட இந்த தாயத்து பள்ளங்களுக்கான ஒரு டென்ட் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுடைய இல்லங்களுக்கான அத்தனை பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ள நேரடியாக வரலாம். டாஸ்கோட் அண்ட் ஃபிஞ்ச் அந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: நேரம் 1:25 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இணைந்திருக்கும் நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். சரி, அவருக்கு என்னவோ நடந்துவிட்டது. நீங்களும் அழைக்கலாம். அழைத்து உங்களது உங்களுக்கு பிடித்தமான இலக்கத்தை வந்து தெரிவு செய்யலாம். தெரிவு செய்து நாங்கள் கேட்கின்ற கேள்வியை 10 வினாடிகளுக்குள் நீங்கள் பதிலை சொல்லி வெற்றி பாட்டை தட்டி செல்லலாம். அழைக்கலாம். 4165544400. வணக்கம். குரு, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். நல்ல உற்சாகமா. எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்? இலக்கம் 3. இலங்கையையும் இந்தியாவையும் பிரிக்கும் நீரணை எது? இலங்கையையும் இந்தியாவையும் பிரிக்கும் நீரணை எது?
2: இந்தியன் ஓஷன்.
1: திருத்தலாம்.
2: அரபிக் சி.
1: திருத்தலாம். இனி திருத்த முடியாது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு குரு.
2: நன்றி.
1: இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் நீரணை பாக்கு நீரணை. 1:27 இவ்வாறு நீங்களும் அழைத்து சரியான பதிலை சொல்லி வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். 4165544400.

0: டொரண்டோ நகர மத்தியில் உள்ள பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் ஒன்டாரியோ அரசின் யோசனையை கனேடிய அரசு நிராகரித்துள்ளது. அதிக ஒலி மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதும் வீட்டு வசதிகளை அதிகரிக்க வேண்டிய டொரண்டோவின் தேவைகளை பாதிக்கக்கூடியதுமான இந்த விமான நிலைய விரிவாக்கத்தை முன்கொண்டு செல்லப்போவதில்லை என மத்திய போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியாவில் மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கான நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களை அடுத்து தாம் பதவி விலகுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் முதன்முறையாக அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாடளாவிய மாணவர் போராட்டங்களை நிறுத்துவதாக கருப்பான்பூச்சி ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அதேவேளை யாருக்கும் செவிசாய்க்காத மத்திய பாஜக அரசை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்துள்ளதாக சென்னையில் இடம்பெற்ற ஆதரவு கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். எந்த திசை திருப்பல்களுக்கும் மாணவர் இடமளிக்கக்கூடாதென அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்களில் நிலவிய திமுகவினரின் ஆதிக்கமும் போராட்டத்தின் நோக்கத்தை விடுத்து தாவேகா அரசையும் முதலமைச்சர் விஜயையும் ஜனநாயகன் திரைப்படத்தையும் விமர்சிக்க மேடைகள் பயன்படுத்தப்பட்டமையும் கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட ஒன்றிணைந்து செயல்படும் 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரையும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் அவர்கள் சந்திக்கவுள்ளதாகவும் அறிய முடிகிறது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: நேரம் 1:38 இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இணைந்திருக்கும் நேர இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? பாஸ்கர். எப்படி இருக்கீங்க பாஸ்கர்? வாசன். எப்படி இருக்கீங்க? எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம் இன்றைக்கு? இலக்கம் 1. உலகிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் எது? உலகிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் எது? திருத்தலாம். திருத்தலாம். விளங்கல. சொல்லுங்க தாசன், சரியா சொல்லிட்டீங்க.
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க இன்றைக்கு? வெற்றி பெற்றாச்சு வெற்றி பாடலாக. மலரி மௌனமா அப்படின்னு சொல்லிட்டு பாடல் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பாடல் வரும் தாசன். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நீங்களும் அழைக்கலாம். அழைத்து உங்களது வெற்றி பாடலை வெற்றி கொள்ள 4165544040.
2: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன் 4-3-7-8-6-0-7-0-2.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி. பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜின் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1-2 தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சென்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-3 தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கன்னிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில். ஜோதி விழா 2026. 416-321-6104.
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: வீக்கெண்ட் வைப்ரேஷன், வைப்ரேஷன் ஈஸ்ட் FM 102.7.

0: 1:48 தாசம் தாசன் வெற்றி பெற்ற வெற்றி பாடல் ஒலித்தது. நீங்களும் இவ்வாறு வெற்றி பாடலை வெற்றி கொள்ள அழைக்கலாம். 4165544040. எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேலை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சியறைக்கு செல்லுங்கள். 80 Finch Street Square, Finch & Finch Street சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ். 1:48 இந்த வேளையில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சூட மீன் பவுன் 3.99, திரளி பவுன் 6.99, சீலா பவுன் 6.99, ரெட் சென்னப்பர் பவுன் 9.99, ஊர்கோழி 7.99 அல்லது 3 பெறுகின்ற பொழுது $21 நீங்க பெறுகலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுண்ட் 7.99, கண்ணாடி பாறை பவுன் 6.99, போக் பவுன் 5.99, ஆற்றாச்சி பவுன் 10.99, போக் பவுன் ஸ்மால் பாக்ஸ் 18.99. அதுவிலை பாவிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்திருந்தார்கள். இதுவிலை இலங்கையில் தெரிவிக்கப்பட்ட சிலோன் கொடுவா, சிலோன் பாறை, கும்பலாப்பாறை, முரல், காளி மீன் சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 6 தேசிக்காய் 1.99, கத்தரிக்காய் 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். புடலங்காய் பவுன் 2.99, பாவக்காய் பவுன் 2.99, தக்காளி பழம் பவுன் 1.99, முருங்கைக்காய் பவுன் 6.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.49, பூசணிக்காய் பவுன் 1.49, ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, வெங்காயப்பூ பவுன் 5.99, பெல் பேப்பர் பவுன் 2.99, வாழைப்பூ பவுன் 1.99, கேல் கொலான் கட்டு 2.99, மின் லீவ் கட்டு வந்து 99 சென்ட்ஸுக்கும், ஜிஞ்சர் பவுண்ட் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுவிலை ஊர்கீரை, பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கையிலே, அகத்தியிலை, வாழைத்தண்டு, தாமரை கிழங்குன்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுவிலை மொத்தமாகவும் நீங்கள் மரக்கடைகளை கொள்ளணும் செய்யலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவிலை 10 பவுன்ஸ் பாபோல் ரைஸ் 7.99, கோகனட் வாட்டர் டின் வந்து 3.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, ஜிஆர்பி 8 பவுன்ஸ், குத்தரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 3 டின்ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திரன் நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆனக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆர்கானிக் மளிகை பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை பூஜை பொருட்கள், சாமிப்படங்கள், சாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் சொல்லி அத்தனையுமே நீங்க வருகின்ற பொழுது நியூ ஓஷனில் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பல வகையில் பலாப்பழம் பவுன் 1.49 முழு சாப்பிடுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ரம்புட்டான் பாக்ஸை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். செரி பவுன் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை ரெட் பிளம் வந்து பவுன் 2.99, ஆப்பிள் 1.99, ஓரேஞ்ச் பவுன் 1.29, சின்ன ஓரேஞ்ச் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கப்பல் வாழைப்பழம், இதர வாழைப்பழம், அத்திப்பழம் என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பழங்களுக்காக வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு இந்த டெண்டிலும் தாயத்து பழங்களுக்கான சீல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கார்டன் பிஞ்சந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.
0: நேரம் 1:51 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இணைந்திருக்கின்ற நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: மதிய வணக்கம் உருப்பட்டி ராஜா. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக சுரேகா,
0: எப்படி இருக்கிறீங்க?
2: ஒவ்வொன்று விடுமுறை நாள் தானே, உங்களோட ரெடியும் கொண்டு வீட்டோடய இருக்கிறோம்.
0: வீட்டோடயே இருக்கிறோம். சாப்பிட்டாச்சா? வெற்றி பாட்ட வெற்றி கொள்றதுக்கு வந்திருக்கீங்க. எந்த இலக்கத்தை தெரிவி செய்யலாம்?
2: என்ன இலக்கம் இருக்குன்னு சொன்னீங்க?
0: இலக்கம் 2, 4, 5, 6, 7, 8
2: எட்டாம் நம்பர்.
0: இலக்கம் 8. உலகளவில் அதிக அளவில் ஹெட்போன்களை உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகளவில் அதிக அளவில் ஹெட்போன்களை உற்பத்தி செய்யும் நாடு எது?
2: சைனா.
0: என்ன, கிளப் போடவே இல்லை, நீங்க அதுக்குள்ள சொல்லிட்டீங்க.
2: சொல்லுங்க.
0: இல்ல, அதுதான் சொல்றேனா.
2: நன்றி, நன்றி.
0: அந்த கிளப்புக்கு வந்து வேலை இல்லாமலே போயிட்டுது.
2: என்ன
0: பாட்டு தெரிவி செய்யலாம்? வெற்றி கொண்டுட்டீங்க.
2: நாட்டு தேசம் பெற்றதில் நாங்கள் இன்றைக்கும் நான் எங்களோட தாய் நாட்டை போல இதுவும் வராகவே தேசத்தின் குரலான தேசத்தை பற்றிய ஒரு அன்பான பாடல்.
0: நிச்சயமாக வரும். நீங்க வெற்றி கொண்டுட்டீங்க, வெற்றி பாடல் நிச்சயமாக வரும். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
0: இவ்வாறு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544040 இன்னும் 2445 6 7

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
3: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரம் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றோடு இரண்டு நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியிலிருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
3: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
6: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
7: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
7: பூவே பூவே பெண் பூவே,
6: எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

0: 2:05 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 25°C 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% குறைவடைய இருக்கின்றது. எங்களிடம் 2, 4, 5, 6, 7 என மொத்தம் 5 கேள்விகள் மீதம் இருக்கின்றது. நீங்களும் அழைக்கலாம். அழைத்து உங்களுக்கு பிடித்த ஒரு இலக்கத்தை வந்து தெரிவு செய்யலாம். அதில் இருக்கின்ற கேள்வியை வந்து நாங்கள் 2 முறை கேட்போம். அதற்கு சரியான பதிலை வந்து நீங்கள் 10 வினாடிகளுக்குள் தருவீர்களானால் வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். 4165544040 இணைந்திருக்கும் நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: குமார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம் இன்றைக்கு? 7வது இலக்கத்தை தெரிவு செய்திருக்கீங்க. கேட்கலாம் கல்வி. ஃபீஃபா 2026 உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை ஆரம்பித்து வைத்த நாடு எது? ஃபீஃபா 2026 உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை ஆரம்பித்து வைத்த நாடு எது?
1: மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா.
0: ஒரு நாடு.
1: மெக்சிகோ.
0: இப்ப கடைசியா என்ன சொல்றீங்க?3 நாடுகள்ல நடந்தாலும் கூட ஆரம்பித்து வைத்த நாடு வந்து மெக்சிகோ தான். சரியான பதில சொல்லி இருக்கீங்க குமார். என்ன பாடல் வேணும் இன்றைக்கு வெற்றி பாட்டாக? அப்படி ஒரு சொல்லி இருக்கீங்க. நீங்க அந்த பெல் பண்ணும் போது சரியான பதில சொன்னதுனால நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறோம். என்ன பாடல் வேணும் இன்றைக்கு வெற்றி பாடலாக? வெற்றி கொடிகட்டு பாடல் வரும். உங்களுக்கு நன்றி இணைந்து கொண்டமைக்கு. எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேலை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சியறைக்கு செல்லுங்கள். 80 Finch Street Square Finch & Finch Street சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 2:08 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள அழைக்கலாம். 4165544040. பாபு கேட்டரிங் வழங்கும் சமர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல், இன்னும் பல. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது.

0: 2:13 எஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாடல் அளித்துக் கொண்டிருக்கின்றது. கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றி அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் இன்று மாலை 6 மணி முதல் ஸ்காப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் இடம்பெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அழைக்கவும். 437-431-931 அல்லது 437-431-931 அல்லது 647-914-2178.
1: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம். July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம். July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம். 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா. 26 ஞாயிறு காலை தீர்த்தம். 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம். 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் Field Road, Scarborough, 416-321-6104.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6 4 7 2 6 8 2 7 1 0 6 4 7 2 6 8 2 7 1 0.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993.
1: Weekend East FM 102.7. It's cool.

0: 2:22 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பேர். 4169004599. எங்களிடம் இன்னும் 2, 4, 5, 6 என 4 கேள்விகள் மீதம் இருக்கின்றது. 4 இலக்கங்கள் மீதம் இருக்கின்றது. நீங்களும் அழைக்கலாம் 4165544040 வாயிலாக. இந்த வழியில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: சுத்தம் தரம் மறைவுடன் டாப்ஸ் கார்டன் ஃபின்ச் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற விற்பனைகள் இடம்பெறுது. குறிப்பாக மீன் சந்தை வருகின்ற பொழுது சூட மீன் பவுன் 3.99, திரளி பவுன் 6.99, சீலா பவுன் 6.99, ரெட் சனேப்பர் பவுன் 9.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது 27 நீ பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் பிரஸ்ட் பவுன் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 7.99, கண்ணாடி பாறை பவுன் 6.99, போக் பவுன் 5.99, ஆற்றாச்சி பவுன் 10.99, போக் பவுன் ஸ்மால் பாக்ஸ் 18.99. பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணச் செய்தார்கள். நீங்கள் பாட்டி கேட்டபடி ஓர்டர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம். சிலோன் கொடுவா, சிலோன் பாறை, சிலோன் கும்பலா பாறை, காலை மீன் என்று சொல்லி அத்தனை மீன் நேரடி வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். 6 தேசிக்காய் 1.99, கத்தரிக்காய் பவுன் 1.99, புடலங்காய் பவுன் 2.99, பாவக்காய் பவுன் 2.99, தக்காளி பழம் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முருங்கைக்காய் பவுன் 6.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.49, பூசரிக்காய் பவுன் 1.49, ராசவள்ளி கிழங்கு 3.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். வெங்காயப்பூ 5.99, பெல் பேப்பர் பவுன் 2.99, வாழைப்பூ பவுன் 1.99, கேல் கொலாட் கட்டு 2.99, மிண்டு லீவ் கட்டு வந்து 99 சென்ட்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜிஞ்சர் பவுன் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல ஊர்கீரை, பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கையிலே, அகத்திலே, வாழைத்தண்டு, தாமரை கிழங்கு என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மொத்தமாகவும் நீங்கள் மரக்கறிகளை கொள்வனை செய்ய முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதேபோல பல நூற்றுக்கணக்கான மளிகை பிறகு இந்த வாரம் 10 பவுன்ஸ் பாபோல் ரைஸ், 7.99 கோகனட் வாட்டர் டென், 3.99 8 பவுன்ஸ் முழு உளுந்து, 9.99 யூஆர்பி, 8 பவுன்ஸ் குத்தரிசி, 9.99 5 டெல்மே சோயா, 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 3 டின்ஃபிஷ் 4.99, 3 கடிச்சந்திர நூடி சார்டர், 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99. ஆர்கானிக் மளிகை பொருட்களை கூட நீங்க விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல பல வகையில் குறிப்பாக பலாப்பழம் பவுன் 1.49, முழு சாப்பிடுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30, மல்லிகா மாம்பழ பாக்ஸ் விஷயம்

0: பெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூ ஓஷன் சிவமாக்கத்தில் பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறிகள் என்று அத்தனையுமே விசேடமாக பெற்றுக் கொள்ள முடியும். நியூ ஓஷன் சிவமாக்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 2:26 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள இணைந்திருக்கின்ற நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவகுமார்?
2: நலமா இருக்கிறோம்.
1: இன்றைக்கு என்ன இலக்கத்தை தெரிவு செய்யலாம் வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளுவதற்கு? தமிழில் அதிக பாடல்களை பாடிய பின்னணி பாடகி யார்? தமிழில் அதிக பாடல்களை பாடிய பின்னணி பாடகி யார்?
2: ஜானகி.
1: உறுதியா சொல்றீங்க? அப்ப சொல்லுங்க தேவகுமார், வெற்றி பெற்றுட்டீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: மண்டாடி படத்துல இருந்து மண்டாடி மண்டாடி அந்த பாட்டை தாங்க. நம்ம ஒரு பையன் தாசையா எழுதிய பாடல், அவர் பாடின பாடல்.
1: நிச்சயமாக பாடல் வரும். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி நன்றி.
1: இதே போல நீங்களும் வெற்றி பாடலை வெற்றி கொள்ள அழைக்கலாம். 4165544040.

0: வள்ளியூர் சிலரளியூர் தமைவதையே புரிக்குவதா.
1: ஏ
0: மகராசர்கள் உள்ள காளித நில யாமெனும் நினைவா. தலையாகிய அறமேதர் கரிகாலன் படையான் கடல் வாளிகள் புட்டை சூழ்ந்திட மண்டாடியும் வருவான் வருவான் வருவான் வரு

0: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ நகர மத்தியில் உள்ள பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் ஒன்டாரியோ அரசின் யோசனையை கனேடிய அரசு நிராகரித்துள்ளது. அதிக ஒலி மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதும் வீட்டு வசதிகளை அதிகரிக்க வேண்டிய டொரண்டோவின் தேவைகளை பாதிக்கக்கூடியதுமான இந்த விமான நிலைய விரிவாக்கத்தை முன்கொண்டு செல்லப்போவதில்லை என மத்திய போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியாவில் மருத்துவ கல்லூரி கல்வி சேர்க்கைக்கான நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களை அடுத்து தாம் பதவி விலகுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் முதன்முறையாக அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாடளாவிய மாணவர் போராட்டங்களை நிறுத்துவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அதேவேளை யாருக்கும் செவிசாய்க்காத மத்திய பாஜக அரசை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்துள்ளதாக சென்னையில் இடம்பெற்ற ஆதரவு கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். எந்த திசை திருப்பல்களுக்கும் மாணவர் இடமளிக்கக்கூடாதென அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்களில் நிலவிய திமுகவினரின் ஆதிக்கமும் போராட்டத்தின் நோக்கத்தை விடுத்து தாவேக அரசையும் முதலமைச்சர் விஜயையும் ஜனநாயகன் திரைப்படத்தையும் விமர்சிக்க மேடைகள் பயன்படுத்தப்பட்டமையும் கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட ஒன்றிணைந்து செயற்படும் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரையும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் அவர் சந்திக்க உள்ளதாகவும் அறிய முடிகிறது.
1: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு.

0: 2:37 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு அளித்துக் கொண்டிருக்கின்றது. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்களிடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். 1 வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது 2500க்கு மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. 2:38, இன்னும் எங்களிடம் 3 கேள்விகள் மாத்திரமே இருக்கின்றன. இலக்கம் 4-5-6, நீங்களும் அழைக்கலாம். 416-5-5-4-4-0-4-0 வாயிலாக தற்பொழுது வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள அழைப்பில் இருக்கும் நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
1: யோகேஸ்வரன் கதைக்கிறேன்.
0: யோகேஸ்வரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறீங்க. இலக்கம் 4-5-6, 3 இலக்கங்கள் மீதம் இருக்கின்றது. உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்? இலக்கம் 5 இன்றைக்கு நாங்க தர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஐரோப்பாவிற்கு ஆசியாவிற்கும் இடையில் உள்ள மலைத்தொடர் எது? ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையில் உள்ள மலைத்தொடர் எது? திருத்தலாம். உங்களுக்கான நேரம் முடிந்துவிட்டது. சரி, பிழையான பதில். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. ஐரோப்பாவிற்கும் ஆசியாவுக்கும் இடையில் உள்ள மலைத்தொடர் எது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். உரல் மவுண்டெயின் என்பதுதான் சரியான பதில். நீங்களும் இவ்வாறு வெற்றி பாடலை வெற்றி கொள்வதற்கு நீங்கள் அழைத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் 2 கேள்விகள் எங்களிடம் மீதம் இருக்கின்றது. 2 நேர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கின்றது. அழைக்கலாம். 416-5-5-4-4-0-4-0.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 416-504-8955-52 Sanders Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahirar, 416-299-1020.
5: ஹைஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான பருடாந்த மகோத்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கிணடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
7: காற்றில் பரவும் இசை போல
8: ஈஸ்ட் எஃப்எம்.

0: 2:47 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனுருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். இந்த வேளையில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டிங் குறிப்பாக மீன் சார்ந்து வருகின்ற பொழுது விசேடமாக சூடு மீன் பவுன் 3.99, திரளி மீன் பவுன் 6.99, சீலா பவுன் 6.99, ரெட் ஸ்னாப்பர் பவுன் 9.99, உர்கோழி 7.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 21 டாலருக்கு நீ பெறுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 7.99, கண்ணாடிப்பாறை பவுன் 6.99, போக் பவுன் 5.99, ஆட்டோச்சி பவுன் 10.99, போக் பவுன் ஸ்டால் பாக்ஸ் 18.99. பாபிக்கைக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்து இரண்டாக பாட்டி கேட்ட வகையில் நீங்கள் ஓர்டர் செய்திடலாம். அதுபோலே ஸ்லோன் கொடுவா பாறை கும்பலா பாறை முரல் காளி மீன் சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 6 தேசிக்காய் 1.99, கத்திரிக்காய் 1.99, புடலங்காய் 2.99, பாவக்காய் 2.99, தக்காளி பழம் 1.99, முருங்கைக்காய் 6.99, மரவள்ளி கிழங்கு 1.49, பூசணிக்காய் 1.49, ராசவள்ளி கிழங்கு 3.99, வெங்காயப்பூ 5.99, பெல் பெப்பர் 2.99, வாழைப்பூ 1.99, கேல் கொலாட் கட்டி 2.99, மீன்லி கட்டிய 99 சென்ட், ஜிஞ்சர் பவுன் 2.99 பெருக்கலாம். ஊர்க்கீரை பொன்னாங்கானி வல்லாரை முருங்கையிலே அகத்திலே வாழைத்தண்டு தாமரை கிழங்கு என்று சொல்லி அத்தனைமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மொத்தமாக மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள், 10 பவுன்ஸ் பாபோல் ரைஸ் 7.99, கோகோனட் வாட்டர் டின் 3.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, யூஆர்பி 8 பவுன்ஸ் கொத்தரிசி 9.99, 5 டெல்மெட் சோயா 3.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 3 சமபோசா 4.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 3 கரிச்சந்திர நூடிஸ் 6 டாலர், 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆர்கானிக் மளிகைப் பொருட்களை கூட நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறிக்கன்றுகள் சொல்லி அத்தனைமே நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். பல வகையில் குறிப்பாக பலாப்பழம் பவுன்ஸ் 1.49 முழு சாப்பிடுகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை நீர் 3.99 பாக்ஸ் சாப்பிடுகின்ற பொழுது 30 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மல்லிகா மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ரம்புடான் விஷோட விலையில பெற்றுக்கொள்ள முடியும். செரி பவுன்ஸ் 1.99, கொய்யா பழ பாக்ஸ் வந்து 3.99, ரெட் பிளம் 2.99, ஆப்பிள் 1.99, ஓரேஞ்ச் 1.29, சின்ன ஓரேஞ்ச் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல கப்பல் வாழைப்பழம், இதர வாழைப்பழம், அத்திப்பழம் என்று சொல்லி எல்லாவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ் கார்டன் ஃபிஞ்ச் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 2:50 வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள ஒரு நேயர் வந்திருக்கின்றார். அவரை முனைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் சுரேகா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் ஷா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கோம், சுகமா இருக்கோம்.
0: இன்னைக்கு எந்த இலக்கத்தை தெரிவி செல்லாம்? 2 இலக்கம் தான் இருக்கு, 4-6.
2: 4-6. உங்களுக்கு விருப்பமான ஒரு இலக்கத்தை தாங்க,
0: நீங்க தான் சொல்லணும். இருக்கிறதே 2 இலக்கம் தானே ஷா? 4-6
2: தாங்க.
0: இலக்கம் 6. ஃபீவா 2026 கால்பந்தாட்ட போட்டிகளில் அரை இறுதிக்கு தெரிவான 4 நாடுகளில் 2 சொல்லுங்கள். ஃபீவா 2026 கால்பந்தாட்ட போட்டிகளில் அரை இறுதிக்கு தெரிவான 4 நாடுகளில் 2 சொல்லுங்கள்.
2: அர்ஜென்டினா, ஸ்பெயின், ஜெர்மனி.
0: நான் வந்து இந்த கிளப் சவுண்ட் போடுறதுக்கு முதலே நீங்க ஜெர்மன் சொல்லியிருந்தா நான் தந்திருக்க மாட்டேன் சார். என்ன பாடல் வேணும் இன்றைக்கு வெற்றி பாட்டாக?
2: எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு, விஜய பாட்டு.
0: விஜய பாட்டு கண்டிப்பாக வரும். நன்றி இணைந்து கொண்டமைக்கு ஷான்.
2: நன்றி.
0: 2:52 இந்த நேயரோடு நாங்களும் இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்ய போகின்றோம். இன்றைக்கு நிகழ்ச்சியோட நிறைந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த அனைத்து நேயர்களுக்குமே நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் வெற்றி பாட்டு உங்களை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் எங்கேயும் போறதில்ல, இங்கேயே தான் இருக்க போறேன். 60 கரவேலில் உங்களை சந்திக்கின்றேன். நுழைக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து இனிமையான வணக்கம்.

0: நோக்கி போடலாம்.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
3: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்று தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
4: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 4162937287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 4169392224, 4169392224, ஜான் 6477214057, 6477214057.

0: வணக்கம் தல.
1: ஆரம்பிக்கலாங்களா?
2: ஒரு விடயம் 1000
3: விளக்கங்கள்.
1: கலகலப்பான 2 மணி நேரம்.
0: நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல பாத்துடா.
1: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
4: இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்க போகின்றோம். இன்று ஜூலை 25, 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். எப்பவுமே அறிவது கரவேல் அப்படின்னு வந்தாலே ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயத்தை எடுத்து வந்து அதை வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில எப்படி நாங்கள் தாரோம் அப்படின்றதுதான் இந்த அறிவது கரவேலா இருக்கின்றது. அதுவும் இன்னைக்கு நாங்கள் எடுத்து வந்திருக்கிற விடயம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். குறிப்பாக இந்த பாடசாலைக்கு போற பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஈஸ்ட் எஃப்எம் சார்பாக அப்படி நம்புறோம். அது உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்க தான் அறிந்து கொள்ளணும். சரி, நாங்க இன்னைக்கு என்ன எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான தகவல் தான். சரி, அதுக்கு முதல் எப்பவுமே நாங்க ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று வைப்போம். தற்பொழுது வெளியில் 25 டிகிரி செல்சியஸ், 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வெளியில் 23 டிகிரி செல்சியஸ், 27 உணரப்போகின்றோம். 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் மாலையில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு மழைக்கான ஒரு பொழுதாகவே இருக்க போகின்றது. 2.4 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகூடிய வெப்பநிலையாக நாளை 26 ஆகவும் 33 ஆகவும் உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை 4% குறைவடைய இருக்கின்றது இன்று நள்ளிரவுக்கு பின்னர். சரி, நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக துறவிலக்கம் 416-8241-2121, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்பயாவது சொல்ல என்னத்தை நீ எடுத்து வந்திருக்கிற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு விளங்குது. நாங்கள் இன்றைக்கு என்ன எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, நாசா விண்வெளி மையம், அதாவது நாசாவை பற்றினதாக தான் இன்றைய அறிவது கரவேல் வந்து இருக்க போகின்றது. இந்த நாசா எப்படி உருவானது, அந்த நாசாவில் என்னெல்லாம் நடக்கும், எப்படி விண்வெளிக்கு அனுப்புகிற வீரர்கள் எல்லாம் தெரிவு செய்ய போகிறாங்க, இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலை தான் நாங்கள் இன்றைக்கு சொல்ல போகிறோம். அதனால தான் நான் சொன்னேன், இன்றைக்கு பாடசாலை மாணவர்களுக்கு வந்து பிடித்தமான ஒரு விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்களும் இணைந்திருங்கள். அடுத்தடுத்ததாக பாடலுக்கு அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு இடைவெளியிலையும் நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த நாசாவை பற்றி முழு தகவலுமே இன்றைக்கு எங்களோட நேயர்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு சேர்க்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கமாக இருக்கின்றது. 3 மணி 4 நிமிடம், இது ஈஸ்ட் எஃப்எம்மின் அறிவது கரவேல்.

0: 3:11 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்போ நாசா இந்த விண்வெளியிலேருந்து கொஞ்சம் இறங்கி வாரத்துக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு சொல்லி,
1: அதாவது நாங்கள் வந்து இறங்கி வந்துட்டு நேர்களுக்கு சொல்லிட்டோம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி.
0: ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது இந்த பூமியிலேருந்து நாங்கள் உங்களை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி ஒரு வித்தியாசமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயத்துக்கு தான் அழைத்து செல்ல போகிறோம். அதாவது இந்த விண்வெளி பயணம் என்று சொல்லி வரும்போது இந்த அமைப்பினர், அதாவது நாசாவினுடைய பங்களிப்பு என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றுதான். பல விஞ்ஞான விடயங்களுக்கு வந்து வித்துட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இந்த நாசா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்போது உருவானது அப்படின்னு சொல்லி பார்க்கையில், 1958 அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா 68 அனிவர்சரி வரப்போகுது. என்னன்னு சொன்னால் July 29 தான் இது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது.
1: ஆனால் அந்த நாசா எப்படி உருவானதுன்றதுக்கும் ஒரு கதை இருக்கு நீரஜா. அது என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், 1950 அப்படியே போயிடுவோம். அந்த 58 ஆரம்பித்தாலும் 50 என்ன நடந்தது அதை வச்சுதான் அந்த நாசா வந்து வந்திருக்குதான். அந்த காலத்தில் உலகம் வந்து 2 வல்லரசுகளாக பிரிந்திருந்துதான், அதாவது அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் இரு நாடுகளுமே ஒன்று கொண்டு சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி அறிவியல், தொழில்நுட்பம், ராணுவம், விண்வெளி அப்படின்னு சொல்லி எல்லா துறையிலையுமே வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இது வந்து ஒரு ஸ்பேஸ் ரேஸ் அல்லது ஒரு விண்வெளி போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த நாசாண்டு ஒன்று வந்தது. அது எப்படி வந்தது அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி சொல்ல வரோம்.
0: நிச்சயமா, இந்த நாசாக்கு முன்ன பார்த்தா நாக்கா அப்படி என்ற இருந்திருக்கின்றது. அது பார்க்கையில் வந்து அது 1915 ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஃபார் ஆட்டோ ஏரோநாட்டிக்ஸ் என்று சொல்லி இருந்திருக்கின்றது. ஆனால் அதுக்கு பின்னர் இது வந்து நாசாவாக பரிமாணம் பெற்றது தான் 1958. இப்படி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்களும் எங்களுடைய இணைந்திருங்கள். 3:13
1: வஸ்ரா சங்கமம், தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும், நவீன ரக ஆடைகள், ஆபரண தெரிவுகள், அழகு சாதன பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள், உணவுகள், இன்னும் பல. திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அழைக்கின்றார்கள். July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை 430 நக்கட் அவென்யூ ஸ்காப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்க்வெட் ஹாலில் வஸ்ரா சங்கமம்.
0: 3:14 அறிவது கரவையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: 3:17 அறிவது கரவேல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கோயின், தங்க சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். 1 வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது 2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாகமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-9004-599.

0: weekend East FM 102.7 கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All-Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறப்படாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002 437-860-7002
1: Subra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nai Petrukolvadil Siramangalai Sandikkindreergala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nai Udanukkudan Email Oodaga Update Seiyapadum Subra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406-416-90
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிரா Life 100 Insurance and Investment Inc. 416-779-2323 416-779-2323
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம். August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா. August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா. 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா. 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா. August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா. 16 ஞாயிறு தீர்த்தம். 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம். August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம். 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560
4: மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ் மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன். தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ் 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. 416-335-6444
5: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080
6: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே.
7: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

டொரண்டோ நகர மத்தியிலுள்ள பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் ஆண்டாரியோ அரசின் யோசனையை கனேடிய அரசு நிராகரித்துள்ளது. அதிக ஒலி மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதும், வீட்டு வசதிகளை அதிகரிக்க வேண்டிய டொரண்டோவின் தேவைகளை பாதிக்கக்கூடியதுமான

0: இந்த விமான நிலைய விரிவாக்கத்தை முன்கொண்டு செல்லப்போவதில்லை என மத்திய போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார்.
1: இந்தியாவில் மருத்துவ கல்வி சேர்க்கைக்கான நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களை அடுத்து தாம் பதவி விலகுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் முதன்முறையாக அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாடளாவிய மாணவர் போராட்டங்களை நிறுத்துவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அதேவேளை யாருக்கும் செவிசாய்க்காத மத்திய பாஜக அரசை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்துள்ளதாக சென்னையில் இடம்பெற்ற ஆதரவு கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். எந்த திசை திருப்பல்களுக்கும் மாணவர் இடமளிக்கக்கூடாதென அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்களில் நிலவிய திமுகவினரின் ஆதிக்கமும் போராட்டத்தின் நோக்கத்தை விடுத்து தாவே காரசையும் முதலமைச்சர் விஜயையும் ஜனநாயகன் திரைப்படத்தையும் விமர்சிக்க மேடைகள் பயன்படுத்தப்பட்டமையும் கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது.
0: இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட ஒன்றிணைந்து செயற்படும் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரையும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் அறிய முடிகின்றது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Weekend vibration. East FM 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
3: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor
3: 2225 Markham Road Suite 307 647-478-0144
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம் 3350 பார்மசி அவென்யூ யூனிட் 3 ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்க. Jeeva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
7: போட்ட புது சேலை உடுத்தி
8: ஸ்காப்ரோவில்
9: அகரம் சில்க்
8: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
9: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
8: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
9: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
8: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காப்ரோ.
9: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
11: கேட்டுக்கொண்டிருப்பது
10: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:45 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வஸ்திரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும். நவீன ரக ஆடைகள், ஆபரண திருவுகள், அழகு சாதன பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள், உணவுகள், இன்னும் பல. திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அழைக்கின்றார்கள். ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 மணி வரை 430 நகர் 7 நியூஸ் காப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்க்வெட் ஹாலில் வஸ்திரா சங்கமம்.
1: மாகம் ஸ்டீல்ஸ் யூனிட் 113 ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்துள்ள டிவிஎஸ் கார்கோ விடுக்கும் அறிவிப்பு. இலங்கைக்கு கப்பல் மூலம் அனுப்பும் பெட்டிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட விரைவாக நிரம்பி வருவதால் 2 முன்பே அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் அனைவரும் இம்மாதம் 30 கையளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். கையளிக்க வேண்டிய கடைசி நாள் புதன்கிழமை ஜூலை 30. நேரடியாக வந்து கையளிக்கும் போது $30 வரை சேமிக்க முடியும். கண்டெய்னர் நிரம்பியதும் பதிவு நிறுத்தப்படும் என்பதால் தாமதி விவரங்களுக்கு அலையுங்கள். டிவிஎஸ் கார்கோ ஸ்காப்ரோ 416-291-3232 மிசஸ் ஆகா 416-291-8282.
0: இந்த நாசாவை பற்றியதாக தான் இன்றைய அறிவது கரவேல வந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுலேயும் 1958 வந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது 1958 ஜூலை 29 அன்று தானாம் அந்த நாட்டின் ஜனாதிபதி ட்வைட் ஜி ஜெய்சன் ஹோவார்ட் நாசாவை வந்து உருவாக்கும் சட்டத்தில் வந்து கையெழுத்திட்டிருக்கிறார். அதே ஆண்டு அக்டோபர் 1 தான் நாசா வந்து அதிகாரபூர்வமாக செயல்பட தொடங்கியதாம். ஆரம்பத்தில் பார்க்கும்போது நாசாவில் வெறும் 8,000 ஊழியர்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்பொழுது ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள், பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள், விண்வெளி வீரர்கள் ஆகியோர் இணைந்து உலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சி அமைப்புகளில் ஒன்றாக நாசாவை வளர்த்திருப்பது குறிப்பிடத்தக்க விடயம்.
1: ஆமாம், அதே போன்று இப்போ நாசாவினுடைய முக்கிய நோக்கங்கள் அது மாத்திரமல்ல, நாசா என்னென்ன பணிகள் செய்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கையில் வந்து அவங்களோட பிரதான விடயமாக இருக்கிறது வந்து அந்த பூமியை வந்து ஆய்வு செய்வது, அதே போன்று விண்வெளியை ஆய்வு செய்கிறது, நிலவுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்களை வந்து பூமிக்கு வழியே வெவ்வேறு கிரகங்களுக்கு அனுப்புகின்ற திட்டங்களை வந்து உருவாக்குவது, அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றிய ஆராய்ச்சி, இந்த விண்வெளி பயணங்களை வந்து பாதுகாப்பாகவும் விரைவாகவும் எவ்வாறு செய்யலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் இந்த நிறைய திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் சுவாரஸ்யமான விடயங்களை பார்க்க இருக்கிறோம். நாசா இதுவரையில் என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க, இனி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி அவற்றையும் பார்க்கலாம். தொடர்ந்து முனைந்திருங்கள். 3:48 அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 3:52 அறிவது கரவேல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து சுவாரஸ்யமான ஒரு விடயம் பலருக்கும் பிடிச்ச அந்த குறிப்பா அந்த விண்வெளி என்று சொல்லி வருகையில் நாசா அவங்களோட பங்களிப்பு என்று சொல்லி இன்றியமையாது எல்லாருக்கும் தெரியும். அதைத்தான் நாங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
1: இந்த வழியில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கான தளபாட கொள்வனவுகளை செய்ய எண்ணிருந்தால் பாரிய சேமிப்போடு உங்களுக்கான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் குறைவான விலைகளில் பெறக்கூடிய வாய்ப்பு எவரெஸ்ட் பர்னிச்சரில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ளலாம். இலக்கம் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்துள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
3: Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்கார்போரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
6: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
3: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: 5,000
7: சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.

0: 4:02 எஸ்டெஃப்எம் ஊடாக 60 கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே இப்போது 25 டிகிரியாக இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை கூட அதுதான். நாளை 27 இருக்க போகிறது. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கின்றது. அதாவது இந்நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது 4%.
1: நீங்கள் இன்ஸ்டாகிராம் டாட் சிஏ ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து கற்றசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக இன்ஸ்டாகிராம் தமிழ், யூடியூப் ஊடாக இன்ஸ்டாகிராம் 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, இன்ஸ்டாகிராம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: 4:07 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாசா, அதாவது நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஃபார் ஏரோநாட்டிக்ஸ், அதைத்தான் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம்.
1: இந்த நாசாவை வந்து ஒரு கட்டிடமா மட்டுமே பார்க்க இயலாது. அது வந்து அமெரிக்கட பல மாநிலங்களில் வந்து அமைஞ்சிருக்குதான். அந்த ஒரு இடத்துல நாசா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இயலாது. அது எங்கெல்லாம் அமைந்திருக்கு, அங்கே என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது கெனடி ஸ்பேஸ் சென்டர், இது வந்து ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருக்குதான். இந்த சென்டரில் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து தான் ராக்கெட்டுகளை வந்து விண்ணில் வந்து ஏவுறாங்களாம். ஒரு ராக்கெட் வந்து புறப்படுவதற்கு முன்னுக்கு பல மாதங்கள், அப்படி இல்லை பல வருடங்கள் வந்து அந்த இடத்துல தானே சோதனைகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாசாவை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் கிளம்புனா கூட அது வந்து கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு தான் போவாங்களாம். அங்கே தான் அந்த சுற்றுலா மையம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவதாக பார்க்கும்போது ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர், இது வந்து டெக்சாஸ் மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த விண்வெளிக்கு போகிற வீரர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவதாக பார்க்கும்போது ஜெட் ப்ரொபல்ஷன் லெபரட்டரி அப்படின்றது வந்து கலிபோர்னியால இருக்குதான். இது வந்து மனிதர்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு கூட அனுப்புற அந்த ரோபோ விண்கலங்களை வந்து இங்கே தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மாஸ் ரோவோஸ் இந்த மாதிரியான திட்டங்களை வந்து இங்கிருந்து தான் செயற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் நான்காவதாக பார்க்கும்போது காடட் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர், இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மேரிலாண்ட் மாநிலத்தில் தான் அமைந்திருக்கான். பூமியை சுற்றி வருகின்ற செயற்கை கோள்களை வந்து இங்கே தான் வைத்து உருவாக்குகின்றார்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலநிலை மாற்றங்கள், கடல் மட்ட உயர்வு, புயல்கள் வருதா, சுனாமி வருதா, இதுகளை வந்து இங்கிருந்து தான் ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த நாசான்றது ஒரு கட்டிடமாக இல்லாமல் 4 இடங்களில் 4 பிரிந்து தான் செயல்படுது அப்படின்னு சொல்லப்படுகின்றது.
0: ஆமாம், அப்படி இருக்கையில் ஆனால் அதனுடைய இந்த தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லி பார்க்கையில் அது வந்து வாஷிங்டன் டிசியில் தான் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இது பொதுவாக அமெரிக்காவினுடைய இந்த ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம்ஸை பொறுத்தளவிலே அநேகமானவை வந்து நாசாவினால் தான் உருவாக்கப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து ப்ரொஜெக்ட் மெர்க்யூரி, ப்ரொஜெக்ட் ஜெமினாய், அப்பலோ ப்ரோக்ராம், ஸ்கை லேப், ஸ்பேஸ் ஷட்டில், அதே போன்று இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இப்படி பலவும் இணைந்து அதே போன்று இப்போது போய்கொண்டிருக்கின்ற இந்த மல்டி நேஷனல் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் கூட அவர்களால் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவர்களுடன் இணைந்ததாகத்தான் அவை செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதும் ஒரு முக்கியமான விடயம்.
1: பாபு கேட்ரிங் வழங்கும் சம ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல், இன்னும் பல. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கிறது.
0: 4:10 இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பயணிச்சு வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் 200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமட் தம்சேன் 4-3-7-8-6-0-7-0-2
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24-ஆம் தேதி. விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: தாங்கநகை உலகின் புதிய புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம் மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது காய்ச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஆர்டர்ஸுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004599. நாசா ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாசாவில் வந்து விண்வெளி வீரராக நீங்கள் போக ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம்னு சொன்னால், எப்படி இவங்க இந்த விண்வெளி வீரர்களை ட்ரெயின் பண்ணுறாங்க, எப்படி தெரிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதல் நாசாவினுடைய விண்வெளி வீரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அலன் ஷெப்பர்ட் இருந்திருக்கின்றார். இவர் 1961 மே 5 தேதி முதல் விண்வெளி வீரராக சேர்ந்திருக்கின்றார். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விண்வெளி வீரர்களாக நாசாவில் வந்து நீங்கள் சேர்ந்து கொள்ள விரும்பினால் உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்க வேண்டுமாம். யூஎஸ் சிட்டிசனாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று ஸ்டெம் ஃபீல்டில் வந்து ஒரு டிகிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 3 எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது வந்து 1000 மணித்தியாலங்கள் வந்து ஜெட் பைலட்டாக நீங்கள் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவைப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும், ஏராளமான அந்த படிப்பு தொடர்பான விடயங்கள், அதே போன்று நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதே போன்று ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ்னு சொல்லி பார்க்கையில் நீங்கள் நீண்ட நேரத்துக்கு வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி உங்களுடைய ஹெல்த் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு நிறைய விடயங்கள் உங்களுக்கு செக் பண்ணப்படும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: இப்படி நீங்கள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டாலும் கூட என்னெல்லாம் அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க

0: இரண்டாவது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து உங்களுக்கு ஒரு விண்வெளி உடையை அணிவிச்சு ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்களாம். அதுலேயே எங்களோட வாழ்க்கை பாதி வெறுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக விண்கல இயக்கம், அதாவது விண்கலத்தை வந்து நீங்கள் அது எப்படி இருக்கும், அதை எப்படி இயக்கணும் அப்படின்ட்டு சொல்லி உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வந்து இந்த ரோபோட்டிக் கையை வந்து எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற பயிற்சி கூட உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் T-35 ஜெட் விமானங்களில் பறந்து வேகமாக முடிவெடுக்கிற திறனை வந்து நீங்கள் வளர்த்துக் கொள்ளணுமாம். அவசரமாக தர இறங்கும் போது என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உயிர் பிழைப்பு பயிற்சி, அதாவது சர்வைவல் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேராசூட்டில் நீங்கள் காடு, பாலைவனம், கடல் போன்ற இடங்களில் நீங்கள் தப்பிக்க வேண்டி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்னெல்லாம் முடிவெடுப்பீங்க அப்படின்றதையும் கூட அவங்க பயிற்றுவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் மற்றும் மருத்துவ பயிற்சி கூட உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலுதவி, அவசர மருத்துவ உதவி இவ்வாறான இதுகள் வந்து விண்வெளியில் நீங்கள் எவ்வாறு அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அதையும் பழக்குவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் விட முக்கியமாக குழு பணி மற்றும் மனநிலை பயிற்சி வந்து பழக்குவாங்களாம். பல நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் வந்து ஒன்றாக பயணிக்கும் போது பல மன அழுத்தங்களை சமாளிக்க வேண்டி இருக்கும். அதை கூட நீண்டகால தனிமை நீங்கள் சந்திக்க வேண்டி இருப்பதால் அதை எல்லாத்தையுமே வந்து உங்களை பழக்குவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாசா கிட்டத்தட்ட ஒரு விண்வெளி வீரரை வந்து முழுமையாக தயார் செய்வதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளை வந்து எடுத்துக்கொள்ளுவாங்களாம். அவ்வாறு 2 ஆண்டுகளுக்கு மேல் ட்ரெயின் பண்ணி தான் ஒரு விண்வெளி வீரரை நாங்கள் தயார் செய்வோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க.
1: சரி, இப்படி இன்னும் பல விஷயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் இஸ்டெஃப்எம்மோடு.

0: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ நகர மத்தியில் உள்ள பிலி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் ஒன்டாரியோ அரசின் யோசனையை கனேடிய அரசு நிராகரித்துள்ளது. அதிக ஒலி மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதும் வீட்டு வசதிகளை அதிகரிக்க வேண்டிய டொரண்டோவின் தேவைகளை பாதிக்கக்கூடியதுமான இந்த விமான நிலைய விரிவாக்கத்தை முன்கொண்டு செல்லப்போவதில்லை என மத்திய போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார்.
1: இந்தியாவில் மருத்துவ கல்வி சேர்க்கைக்கான நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களை அடுத்து தாம் பதவி விலகுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் முதன்முறையாக அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாடளாவிய மாணவர் போராட்டங்களை நிறுத்துவதாக கருப்பான்பூச்சி ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அதேவேளை யாருக்கும் செவிசாய்க்காத மத்திய பாஜக அரசை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்துள்ளதாக சென்னையில் இடம்பெற்ற ஆதரவு கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். எந்த திசை திருப்பல்களுக்கும் மாணவர் இடமளிக்க கூடாதென அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்களில் நிலவிய அதிமுகவினரின் ஆதிக்கமும் போராட்டத்தின் நோக்கத்தை விடுத்து தாவேக அரசையும் முதலமைச்சர் விஜயையும் ஜனநாயகன் திரைப்படத்தையும் விமர்சிக்க மேடைகள் பயன்படுத்தப்பட்டமையையும் கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது.
0: இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட ஒன்றிணைந்து செயற்படும் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரையும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் அறிய முடிகின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரம் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றோடு 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? வொர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31st வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31st வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
8: East FM 102.7 கேட்டாலே. 102.7.

0: 4:45 அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றி அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் இன்று மாலை 6 மணி முதல் ஸ்காம்ப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அழைக்கவும். 4374319303 6479142178
1: 4:46 அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்முதல்களை செய்ய நிறந்தால் பாரிய சேமிப்போடு உங்களுக்கான அனைத்து வகையிலான தளவாடங்களையும் குறைவான விலைகளில் பெறக்கூடிய வாய்ப்பு எவரெஸ்ட் பர்னிச்சரில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய தளவாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளவாடங்கள், இன்போர்ட் தளவாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளவாட கொள்முதல்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வேளையில் இப்பொழுது சம ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: 4:48 அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வஸ்திரா சங்கமம், தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும். நவீன ரக ஆடைகள், ஆபரண திருவுகள், அழகு சாதனப் பொருட்கள், பரிசுப் பொருட்கள், அலங்காரப் பொருட்கள், உணவுகள், இன்னும் பல. திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அழைக்கின்றார்கள். July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை 430 நக்கட் 7 காப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்க்வெட் ஹாலில் வஸ்திரா சங்கமம்.
0: சரி நாசா, இதுல ஒவ்வொரு ப்ரொஜெக்ட் பார்த்தாலேயே ஸ்ரீகா வந்து அதுக்கே ஒவ்வொரு தனி நிகழ்ச்சி நாங்க வைக்க வேண்டியிருக்கோம். அதனால நாங்களை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல பிரதான ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இந்த 1969 அப்போலோ 11 விண்கலம் மூலம் நிலவுக்கு வந்து முதல்ல மனிதர்களை அனுப்பி, அதாவது விண்வெளிக்கு அனுப்பி இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்கள் இல்லாமல் பல ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கின்றன. இருந்தாலும் அந்த நிலவில் காலடி பதிச்சு அந்த வரலாற்று சாதனை வந்து இந்த ப்ரொஜெக்டின் போது தான் நடைபெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பின்னர் இப்போது ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட 50 பின்னர் வந்து ஆர்டிமிஸ் 2 மூலம் இவர்கள் வந்து நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு வந்து மனிதர்களை அனுப்பியிருந்தாங்க. அதுவும் வெற்றிகரமாக நடைபெற்றிருந்தது. ஆனால் இப்போது மனிதர்களை மீளவும் நிலவுக்கு அனுப்புகின்ற ஒரு திட்டத்தை வந்து நாசா கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே நாசா செவ்வாய் கிரக ஆய்வுக்காக வந்து கியூரியோசிட்டி ரோவர், பெர்சவீரன்ஸ் ரோவர் அப்படின்னு சொல்லி பல ரோபோக்களையெல்லாம் அனுப்பியிருக்கின்றன. எங்களுடைய ஜேம்ஸ் வெப், அதாவது கனடாவும் இதில் ஒரு அங்கத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேம்ஸ் வெப் கூட இந்த ஆராய்ச்சிகளுக்கு பல நன்மைகளை செய்து வருது. இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்றால், ISS அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு இணைந்துதான் நாசா பல ஆராய்ச்சிகளை செய்து வருகின்றது. இதில் முக்கியமானது சுவாரஸ்யமான விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். நாசாவிலே வந்து இப்போது நீங்கள் சொன்ன ஆரம்பத்தில் 8,000 ஆரம்பிச்சிருந்தாலும் 17,000 மேற்பட்ட பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு நாளில் வந்து 16 முறை சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்கின்றார்களாம். அதே போன்று இது வந்து பூமியை 28,000 கிலோமீட்டர் பர் அவர் என்ற வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றதாம்.
1: நிலவில் மனிதன்ற முதல் காலடி பதித்த தருணத்திலிருந்து சூரியனை மிக அருகில் நெருங்கிய அந்த போக்கஸ் சோலார் ப்ரோப் வரைக்கும், புளுட்டோவை எட்டிய நியூ ஹாரைசன்ஸ் முதல் இன்றைக்கு வரைக்குமே விண்மீனுக்கு இடைவெளியில் சுற்றி கொண்டே இருக்கின்ற வொயேஜர் விண்கலம் வரைக்குமே நாசாவின் ஒவ்வொரு பயணமுமே மனிதனின் அறிவையும் ஆர்வத்தையும் எல்லைகளையும் விரிவுபடுத்திய வரலாற்று சாதனைகளாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மர்மங்கள் கூட ஏராளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவற்றை தேடுற மனிதன்ற பயணம் என்றுமே தொடரும்
0: அடுத்த வாரம் ஒரு தலைப்பு உங்களுக்கு அறிவது கருவியில் வரும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சுரேகா ரூபன்,
0: நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு கோகுலன் மற்றும் உஷா அணிந்திருப்பார்கள். இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: கேட்டு நாலு விஷயம்.
1: FM 102.7 EastFM.ca.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3-5899-9.
4: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026 July 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்சு ப்ரூக் கோட், யூனிட் 10, பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479-9-6943.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பார்க்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
6: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: நன்றி நீரஜா. மேடம் சுரேகா, வணக்கம். நேர்களே, வணக்கம். கோகுலன்,
1: வணக்கம். விஷா, வணக்கம். நேர்களை, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக உற்சாகமா இருக்கிறேன். மதிய நல மதிய உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு இரண்டு மணித்தியால மிசை எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முடியும். இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் மாலை பொழுது 22 டிகிரி செல்சியஸாகவும் இரவு பொழுது 18 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை காணப்படும். நாளைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 29 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும். நாளை மற்றும் நாளை மறுதினம் மலையோடு கூடிய நாளாக காணப்படுகின்றது.
0: அத்துடன் உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7 eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm 102.7@gmail.com.
1: டொரண்டோ பெரும்பாகத்தில் நாளைய நாள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி எரிபொருளின் விலை 4 சதங்களால் குறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: நீங்களும் தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 416-554-4040 கலந்து கொள்ளும் முதலாவது நேயர் யார் என்று பார்க்கலாம். கோகுலன்,
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: நலமாக இருக்கின்றோம். செல்லகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கு. இந்த ரொனால் ட்ரம்ப போலதான் இந்த டெரிஃபுக்கு ஒரு கால் சொல்றது போட்டு போறேன்னு. அப்புறம் அதை பெரிய காய்கறே இல்ல,
0: அப்படி நீங்களும் இருக்கீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல, அப்படிதான். நேற்று கேஸ் வந்து 3 சாங் கூட போது அன்னைக்கு, அதுக்கு மேல வந்துச்சாம். இன்னைக்கு நாளைக்கு 4 சாங் குறையும்.
0: பட்டாம்பூச்சி வருகிறது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040.

0: இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் நீங்களும் உங்களுடைய விருப்பப்பாடல்களோடு அழைக்கலாம். 416-5544-4004 ஊடாக இணைகின்ற பொழுது உங்களையும் நாங்களும் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் கோகிலன். வணக்கம் உஷா. நான் நாதன். இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறோம் நாதன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: மிகவும் நல்லா இருக்கிறேன். நான் லாஸ்ட் வீக் போன கிழமை கோகுலனையும் வைத்தையும் சந்திச்சேன் புத்த வழியில.
2: சந்தோஷம். சொல்லுங்க என்ன பாடல் என்று.
1: நான் விரும்பி கேட்கும் பாடல், எங்கே அந்த பொன்னிலா, எங்கே அந்த உஷா, எங்கே அந்த உஷா.
2: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது நாதன். நன்றி இணைந்த உண்மைக்கு.
0: உங்களை
3: ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடை காலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கனடிய மேட் தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31 வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31 வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் August 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதான ஜோதி விழா 2026. 416-321-6104.
6: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்
7: தமிழ் 102.7. நேரம் 5:19 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகிழ முடியும். அழைக்கலாம் 416-554-4040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். கோகுலன்,
8: வணக்கம்.
9: இனிய மாலை வணக்கம். கோவிலன் உஷா, இஸ்டபம் கூட உடுப்புட்டியூர் ராஜா.
8: வணக்கம் உடுப்புட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
9: நல்ல காலநில ரசிச்சு கொண்டு குணம் சூப்பர் மார்க்கெட்ல பிளாப்பழம் வேண்டி சாப்பிட்டு கொண்டு உங்களோட பாடல கேட்டோம். நான் நல்ல, நீங்க இருவர் நலமோ?
8: நலமாக இருக்கின்றோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: என்ன காதல் காதல்னு சொல்றாங்க, அப்ப ஒரு காதல் பாட்டு ஒன்று கேட்போம்ண்டு.
8: பாடல் வரப்போன்றது. நன்றி இணைந்து கொடுமைக்கு.
9: நன்றி,
7: நன்றி, வணக்கம். வெடி திரைப்படத்திலிருந்து வருகின்றது இந்த பாடல்.

0: உடுப்பிட்டியூர் ராஜாவின் விருப்பமாக ஒழித்து இருந்த பாடல் நேரம் 5:24 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் 416-5544-0040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாங்கள் ஐங்கரன் கதைக்கிறோம்.
1: வணக்கம் ஐங்கரன், எப்படி இருக்கிறீங்க?
0: சந்தோஷம் ஐங்கரன். என்ன பாடல் என்று?
2: என்ன
0: பாடல் கேக்குறீங்க?
2: ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காத்திருந்தா அம்மாவோட முடிவு அந்த பாட்டு.
0: நிச்சயமாக ஒரு அழகிய பாடல் தான் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக வருகிறதா ஐங்கரன்? நன்றி, இணைந்து கொண்டமைக்கு.
2: ஓகே ஓகே,
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 416-5544-0040. தங்க உள் நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடுகளுக்கு செய்கூலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வில்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-9009-4599.

0: எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9085656.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: டொரண்டோ நகர மத்திய

0: உள்ள பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் ஒன்டாரியோ அரசின் யோசனையை கனடிய அரசு நிராகரித்துள்ளது. அதிக ஒளி மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதும் வீட்டு வசதிகளை அதிகரிக்க வேண்டிய டொரண்டோவின் தேவைகளை பாதிக்கக்கூடியதுமான இந்த விமான நிலைய விரிவாக்கத்தை முன்கொண்டு செல்லப்போவதில்லை என மத்திய போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார்.
1: இந்தியாவில் மருத்துவ கல்வி சேர்க்கைக்கான நீட் தேர்வு முறை கேடுகளுக்காக எதிராக இடம்பெற்ற போராட்டங்களை அடுத்து தாம் பதவி விலகுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசியல் முதல் முறையாக அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாடளாவிய மாணவர்கள் போராட்டங்களை நிறுத்துவதாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அதேவேளை யாருக்கும் செவிசாய்க்காத மத்திய பாஜக அரசை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்துள்ளதாக சென்னையில் இடம்பெற்ற ஆதரவு கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். எந்த திசை திருப்பல்களுக்கும் மாணவர்கள் இடமளிக்க கூடாதென அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்களில் நிலவிய திமுகவினரின் ஆதிக்கமும் போராட்டத்தின் நோக்கத்தை விடுத்து தாவைக்க அரசையும் முதலமைச்சர் விஜயையும் ஜனநாயக திருகப்படத்தையும் விமர்சிக்க மேடைகள் பயன்படுத்தப்பட்டமையின் கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது.
0: இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட ஒன்றிணைந்து செயற்படும் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரையும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் அறிய முடிகின்றது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.
1: நேரம் 5:35 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் FM இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகள முடியும். அழைக்கலாம் 4165544040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். கோகுலன்
0: வணக்கம்.
3: வணக்கம் கோகுலன், நான் சிவகுமாரன் மற்றும் உஷா இருவருக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
0: எப்படி இருக்கிறீங்க சிவகுமாரன்?
3: மிகவும் நலமா இருக்கின்றேன். நீங்கள் இருவரும் நலம் தானே?
0: நலமாக இருக்கின்றோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் கவிதை பாடும் அலைகள் என்ற படத்தில் இருந்து மனோ சித்ரா இருவரும் பாடிய கண்ணே என் கண்மணியே என் கை வந்த பூந்தோட்டமே என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
1: நிச்சயமாக ஒரு அழகிய பாடல். என்ன செய்து இருக்கீங்க?
3: பாட்டு கேட்டு இருக்கிறேன்.
1: அதுதான் பதில் அடிக்கடி.
0: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போன்றது. நன்றி இணைந்த கொடுமைக்கு.
3: நன்றி
1: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம் 4165544040.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலேயே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Your license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டவுன் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டி உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: Weekend East FM 102.7. It's cool.
7: நேரம் 5:44 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மழலாம். அழைக்கலாம் 416-5544-0040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் முஷா, நான் தலைவர் அமரராஜா பேசுறேன். வணக்கம் முஷா. வணக்கம் கோயில், எப்படி இருவரும் நலமா இருக்கிறீங்களா?
9: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
8: நலமா இருக்கிறோம். இன்றைக்கு தொண்டவில் கோயில்கள் கோவில்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தோடும். இப்போ அவனு நான் நேற்று எனக்கு ட்ரெயின் இருந்தா நான் உஷாட்ட வர ஒண்ணு பண்ணிட்டு உஷாட்ட வந்தேன்னா.
9: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
8: நான் இந்த கேட்கும் பாடல் என்ன வயல் படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியன் சித்ராவும் பாடின பாபா வெண்ணிலாவே வானத்தில் வரும் பூஜா என்ற பாடல். இன்று பிறந்த நாள், திருமண நாள், அனைத்து சந்தோஷ நிகழ்ச்சிகளையும் கொண்டாடும் அனைத்து மக்களுக்காகவும் இந்த வாய்ப்பு தந்த உங்கள் இருவருக்கும் நன்றி. வணக்கம் மேடம்.
7: நன்றி. எல்லோருக்காக பெறுகிறது. நீங்களும் அழைக்கலாம் 416-5544-0040.

0: ஸ்ரீலகவதி அமிர்தராஜா விருப்பமாக ஒளித்திருந்த பாடல் நேரம் 5:49 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்ட மகள் அழைக்கலாம். 4165544400.
1: வஸ்ரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும் நவீன ரக ஆடைகள், ஆபரண திரைவுகள், அழகு சாதன பொருட்கள், பரிசுப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், உணவுகள், இன்னும் பல திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அழைக்கின்றார்கள். July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை. 430 நகட் அவென்யூ ஸ்காப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்கட் ஹோலில் வஸ்ரா சங்கமம்.
0: இதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கான தளபாட கொள்வனவுகளை செய்ய நிறந்தால் பாரிய சேமிப்போடு உங்களுக்கான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் குறைவான விலைகளில் பெறக்கூடிய வாய்ப்பு எவரெஸ்ட் பர்னிச்சரில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3 year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: நேரம் 5:53 கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ். அடுத்த நீங்க யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஆர்ஜி கேக்குறேன்.
1: ஆர்ஜியா?
3: ஓ, ஆர்ஜி.
1: ஆர்ஜி எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்
0: சோமா. ஆர்ஜிக்கு என்ன பாடல்?
3: முகமூடி படத்துல இருந்து மாயாவி மாயாவி.
1: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போன்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
0: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4565544400.

0: Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest
1: radio station. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-506-9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. Ingu Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahirar, 416-299-1020.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி

ஸ்ரீ டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.5.

0: கேளுங்க. நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544040 அத்துடன் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது eastfm 102.7@gmail.com.
1: 25 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளினுடைய மாலை பொழுது 24 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும். இரவு பொழுது 18 டிகிரி செல்சியஸாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நாளைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். நாளைய நாள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி. டொரண்டோ பெரும்பாகத்தை பொறுத்தவரை எரிபொருளின் விலை லீட்டர் ஒன்றுக்கான விலை 4 சதங்களால் குறைவடையும்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் எப்படி?
1: நலமாக இருக்கின்றோம் செல்வா. செல்வே, சொல்லுங்க, உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போகுது?
2: நல்லா போகுது,
0: சந்தோஷம். இந்த நேரத்துல என்ன பாட்டு?
2: பாட்டு கேட்டால் அந்த பாட்டுல வர சில நகைச்சுவைகளையும் கேட்டது கேட்கணும் போல கிடைக்கிறேன்.
0: சரி, அதால இந்த பாட்டா?
2: சொல்லட்டா?
0: சொல்லுங்க.
2: இந்த பாடல படத்துல வர நடிகையும் நடிகரும் அந்த பாட்டுக்கு அவர்கள் இது செய்யும் பொழுது ஒரு கேரளா கடையில போய் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, அவர் எனக்கு என்ன வாழைப்பழத்தையும் புட்டையும் கொண்டு வைக்க அவுக்கு அவுக்குன்னு சாப்பிடுறா. அவர் எனக்கு பண்ணியா நாகி போடன்ற, எனக்கு வரும் சாயா சாயா கூட. அவ சாப்பிட முடிஞ்சோடனே தன்னுடைய உடம்புல உள்ள நகைகளை கலட்டி போடுறா, மோதிரத்தை போடுற, தங்கிலிய போற. ஆஹா, அவளை வந்து அங்கமுடான்ற அந்த அந்த கட்டம் எனக்கு மிகவும் பிடிச்சது. அதனால
1: பாடல் வரப்போகிறது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 4165544.
0: நன்றி.
1: 4165544.

0: திருமதி செல்வா செல்வியின் விருப்பமாக ஒழித்தது. முத்து திரைப்படத்திலிருந்து நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 1-6-5-5-4-4-0-4-0.
1: 7 மணி வரை நீங்களும் எங்களோடு உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடை காலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கனடிய மேற் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சமர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: போகுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போகணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு,
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை July 25 முதல் August 25 வரை. அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4372634-416-289-9993.
9: நல்ல பாட்டு, 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

எனக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு படத்தை சொன்னேன். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டமலாம் அழைக்கலாம். 4165544040 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். தங்க நகை உலகின் புரட்சி வித்யா ஜுவல்லர் தரும் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி உடல்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் வித்யா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பேர். 416-900-45

0: செய்திகள்.
1: டொரண்டோ நகர மத்தியில் உள்ள வில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் ஒன்றாரியோ அரசின் யோசனையை கெனடி அரசு நிராகரித்துள்ளது. அதிக ஒளி மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதும் வீட்டு வசதிகளை அதிகரிக்க வேண்டிய டொரண்டோவின் தேவைகளை பாதிக்கக்கூடியதுமான இந்த விமான நிலைய விரிவாக்கத்தை முன்கொண்டு செல்லப்போவதில்லை என மத்திய போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார்.
2: இந்தியாவில் மருத்துவ கல்வி சேவைக்கான நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிரான இடம்பெற்ற போராட்டங்களை அடுத்து தாம் பதவி விலகுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசியல் முதல் முறையாக அமைச்சர் ஒருவர் பதவி விலகியமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாடளாவிய மாணவர்கள் போராட்டங்களை நிறுத்துவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அதேவேளை யாருக்கும் செவிசாய்க்காத மத்திய பாஜக அரசை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்துள்ளதாக சென்னையில் இடம்பெற்ற ஆதரவு கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். எந்த திசை திருப்பல்களுக்கு மாணவர்கள் இடமளிக்கக்கூடாது என அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்களில் நிலவிய திமுகவினர் ஆதிக்கமும் போராட்டத்தின் நோக்கத்தை விடுத்து தாவைக்க அரசையும் முதலமைச்சர் விஜயையும் ஜனநாயக திரைப்படத்தையும் விமர்சிக்க மேடைகள் பயன்படுத்தப்பட்டமையும் கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது.
1: இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட ஒன்றிணைந்து செயற்படும் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரையும் கொழும்பிலுள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் அறிய முடிகின்றது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: Weekend East FM 102.7 It's cool.
2: நேரமான 6:32 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாட்டுகளை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4 6 5 5 4 4 0 4 0. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். கோகுலன்
1: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் பாலச்சந்திரன். சரி, அவரை காணவில்லை. நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழையுங்கள். 4 6 5 5 4 4 0 4 0.
1: 7 வரை நீங்களும் இணைந்திருக்கலாம். உங்களோடு இசை எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கின்றது.

0: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 1 6 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4 3 7 2 1 3 3 3 3 2.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4 3 7 2 4 3 1 7 1 9, 4 3 7 2 4 3 1 7 1 9.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 4164464 0 4164464 0
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: நேரம் 6:40 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்
11: வணக்கம், யார் பேசுறீங்க?
10: வேணையூர் பாலச்சந்திரன் பிரசாத் கேக்குறேன்.
11: வணக்கம் பாலச்சந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
10: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
9: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், சொல்லுங்கள்.
10: எனக்கு மூவேந்தர் படத்துல குமுதம் போல் வந்த குமரி அந்த பாட்டுல விரும்பி கேட்கின்றேன்.
9: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த உடமைக்கு.
10: நன்றி, வணக்கம்.
9: நன்றி, வணக்கம். எவரெஸ்ட் பர்னிச்சர் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
12: கோடை காலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்முதல்களை செய்ய நிறந்தால் பாரிய சேமிப்போடு உங்களுக்கான அனைத்து வகையிலான தளவாடங்களையும் குறைவான விலைகளில் பெறக்கூடிய வாய்ப்பு எவரெஸ்ட் பர்னிச்சரில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய தளவாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளவாடங்கள், இன்போர்ட் தளவாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளவாட கொள்முதல்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3 இயர் வாரண்டியோடு $1000 எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான குழந்தைகளுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: நேரம் 6:47 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் யார் என்று பார்க்கலாமா கோகுலன்?
1: நிச்சயமாக. வணக்கம், எங்களோடு யார்?
2: ருக்மணி.
1: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம் ருக்மணி. சொல்லுங்க, உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போகுது?
0: சந்தோஷம். சரி, இன்று என்ன பாடல்?
2: பாடல் வந்து உஷாக்கும் கோவலனுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
2: பாடல் வந்து தூளியிலே ஆள வந்த வானத்தின் மின்விளக்கு.
0: இப்ப பிள்ளையார் நித்திராக்க போறீங்க அப்படியா? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது ருக்மணி. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம். உங்கள் இதுவரைக்கும்
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி ஒழிக்கின்ற பாடலோடு நிகழ்ச்சி உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றது. இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த, இணைந்து கொண்டு பாடல்களை கேட்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு நாங்களும் இன்றைய நாளை இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை மாலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரை 16 வயதுக்குட்பட்டவர்கள் இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். 7 மணிக்கு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு நாங்களும் சந்தித்துக் கொள்ள போகின்றோம். 7 மணி தொடக்கம் 9 மணி வரை நீங்களும் எங்களோடு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: சூப்பரா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும். பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யாலோ பில்டிங்கில்,
4: 4163322989. சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
0: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க

0: எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 7:02 தொடர்ச்சியாக 9 வரை நீங்களும் இன்றைய நாளும் ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கலாம். கென்னடி கலைஞர்களுடைய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள் அவர்களை பற்றிய விடயங்களோடு தொடர்ச்சியாக இன்றைய நாளும் நிகழ்ச்சியை இணைந்திருக்கப் போகின்றது. நீங்களும் தொடர்ச்சியாக 9 வரை இணைந்திருக்க முடியும். 24 டிகிரி செல்சியஸ், 29 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 18 டிகிரி செல்சியஸாகவும், நாளை நாளின் காலை பொழுது 20 டிகிரி செல்சியஸாகவும், பகல் பொழுது 33 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை உணரப்படும். நாளை நாளை பொறுத்தவரை மழையுடன் கூடிய பொழுதுகளாக காணப்படுகின்றது.
1: உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7. eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com.
0: நாளை நாள் ஜூலை மாதம் 26 டொரோண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை 4% குறைவடையும்.
1: இன்றைய ஸ்டார் நைட்டை அலங்கரிக்க வரும் முதலாவது பாடலுடன் சிம்மை சிவகுமார் இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார். உதயன் விக்டர் இதுக்கு பாடலுக்கு வரி எழுதியிருக்கின்றார். பொன்னையா விவேகானந்தன்.

0: பொன்னியா விவேகானந்தனின் வரிகளில் உதயன் விக்டரின் இசையில் சிம்மை சிவகுமார் பாடிய பாடலை கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.
1: தொடர்ந்து 9 மணி வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள் அவர்களை பற்றிய விடயங்களோடு நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பயணிச்சு தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பயணிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பயணிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பேட்ஸ், ஃபோல்டிங் பேட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பேட்ஸ், ஃபோல்டிங் பேட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
4: East FM 102.7.

0: ஜால்மண்ணிலிருந்து வெளிவர இருக்கின்ற பாடல் போராட்டம் திரைப்பட பாடல். பாடலுக்கான இசைனை பூவன் மதீசன் தந்திருந்தார். FM 102 தசமகளினூடாக வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ஸ்டார் நைட் இணைந்திருக்கின்றது. ஸ்டார் நைட்டின் புதிய பாடலை தருவதற்கான நேரத்தையும் அண்மித்திருக்கின்றோம்.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி மாதம் 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாளிக்கொடியோழர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகி நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
0: ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றோம். புதிய பாடலை தருவதற்கான நேரம். இந்த இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய பாடலாக வருகின்ற பாடல் இசையினை வழங்கியிருக்கின்றார்கள். யார் என்று பார்த்தீங்கன்னா, திலக்ஷன் சிவா பாடலை திலக்ஷன் சிவா பாடியிருக்கின்றார். பாடலுக்கான வரிகளை பாரதி செந்தூரன் தந்திருக்கின்றார். தொடர்ந்து இணைந்திருங்கள் 9 மணி வரை ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு.
1: திலக்ஷன் சிவாவுடன் ஜதுஷன் சிவாவும் பாடியிருக்கிறார் இல்லையா?

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station. East FM. Tamil. Seidhigal.
3: டொரண்டோ நகர மத்தியில் உள்ள பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் ஒன்டாரியோ அரசின் யோசனையை கனடிய அரசு நிராகரித்துள்ளது. அதிக ஒளி மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதும் வீட்டு வசதிகளை அதிகரிக்க வேண்டிய டொரண்டோவின் தேவைகளை பாதிக்கக்கூடியதுமான இந்த விமான நிலைய விரிவாக்கத்தை முன்கொண்டு செல்லப் போவதில்லை என மத்திய போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார்.
4: இந்தியாவில் மருத்துவ கேள்வி சேர்க்கைக்கான நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிரான இடம்பெற்ற போராட்டங்களை அடுத்து தாம் பதவி விலகுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசியல் முதல் முறையாக அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாடளாவிய மாணவர்கள் போராட்டங்களை நிறுத்துவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அதேவேளை யாருக்கும் செவிசாய்க்காத மத்திய பாஜக அரசை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்துள்ளதாக சென்னையில் இடம்பெற்ற ஆதரவு கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். எந்த திசை திரும்பல்களுக்கு மாணவர்கள் இடமளிக்க கூடாதென அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்களில் நிலவிய திமுகவினர் ஆதிக்கமும் போராட்டத்தின் நோக்கத்தை விடுத்து தாவைக்க அரசையும் முதலமைச்சர் விஜயையும் ஜனநாயக திரைப்படத்தையும் விமர்சிக்க மேடைகள் பயன்படுத்தப்பட்டமை கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது.
3: இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட ஒன்றிணைந்து செயற்படும் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரையும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் அறிய முடிகின்றது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Weekend, weekend, East FM 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமட் தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
1: உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462. 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: உள்ளே அமைந்துள்ள டிவிஎஸ் கார்கோவிடுக்கு அறிவிப்பு. இலங்கைக்கு கப்பல் மூலம் அனுப்பும் பெட்டிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட விரைவாக நிரம்பி வருவதால் 2 வாரங்களுக்கு முன்பே அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் அனைவரும் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் கையளிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றார்கள். கையளிக்க வேண்டிய கடைசி நாள் புதன்கிழமை ஜூலை 30. நேரடியாக வந்து கையளிக்கும் போது $30 வரை சேமிக்க முடியும். கண்டெய்னர் நிரம்பியதும் பதிவு நிறுத்தப்படும் என்பதால் தாமதிக்காதீர்கள். விவரங்களுக்கு அலையுங்கள் டிவிஎஸ் கார்கோ, ஸ்காப்ரோ 416-291-3232, மிசிசாகா 416-291-8282.
1: நேரம் 7:44 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: கோடைகாலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கான தளபாட கொள்வனவுகளை செய்ய எண்ணியிருந்தால் பாரிய சேமிப்போடு உங்களுக்கான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் குறைவான விலைகளில் பெறக்கூடிய வாய்ப்பு எவரெஸ்ட் பர்னிச்சரில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கிறது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ளலாம். இலக்கம் 9 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-இயர் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 9 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரம் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றோடு 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
4: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4 1 6 4 4 6 4 0 8 0.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
0: East FM 102.7 Kittale. Summer. East FM 102.7.
10: Ready?
11: Ready?
10: Take pola ma?
11: Pola.
10: Sonadala nyam irukla?
11: Yes.
10: Okay. Action.
11: One second.
10: Ennach?
11: Music evla grand irukku. Ye studio version pandra?
10: Irukra budget ku idha than panna mudiyum.
11: Na solra mari try panni paakalama?
10: Eppadi?

0: FM 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ஸ்டார் நைட் இணைந்திருக்கின்றது. நேரம் 8:02, இரண்டாவது மணித்தியாலத்தில் உங்களை ஸ்டார் நைட் சந்திக்கின்றது. டொரண்டோவில் இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், நாளை நாள் காலை பொழுது 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், நாளைய நாளினுடைய பகல் பொழுது 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும். நாளை நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆக காணப்படுகின்றது. நாளைய நாள் மழையுடன் கூடிய ஒரு நாளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன.
1: அத்துடன் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com.
0: நாளைய நாள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி எரிபொருளின் விலையை பொறுத்தவரை டொரண்டோ பெரும்பாகத்தில் லிட்டர் ஒன்றுக்கான விலை 4 சதங்களால் குறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: இந்த மணித்தியாலத்தை அலங்கரிக்க வரும் பாடலுடன் காந்தினி, கிஷோர், ஸ்ரீ விஜய், வருணன்.